0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வை.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம். மலையோரம்.

0: இருந்தார்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாத்துக்குமே எல்லா நாளுமே இனியதாங்க தாங்க அமையும். இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான நாளும் கூட. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா திருவோணம் பண்டிகை, அது மட்டும் இல்லாமல் மிலாடி நபி, ரெண்டுமே வந்துட்டு இன்னைக்கு ஒரே நாளில் வருது. அதனால இந்த நாள் வந்துட்டு செம சூப்பராக வந்துட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய குடும்பம் எல்லாத்துக்குமே, உங்களுக்குமே வந்துட்டு என்னுடைய சார்பாகவும் சோனா எஃப்எம் சார்பாகவும் இனிய ஓணம் திருநாள் மற்றும் மிலாடி நபி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை செம சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு யோசிக்க தோணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும், நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா எல்லா நாளுமே வந்துட்டு மோசமான நாளாக இருக்காது, நல்ல நாளாக தான் இருக்கும். நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களோட மனசு கஷ்டத்தில் கூட ஒரு நல்ல விஷயத்தை தேடும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின் மாதிரி வந்துட்டு மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ எந்த நாளானாலும் சரி, நல்ல நாளாக இருந்தால் அன்றைக்கி நாளில் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம், இதே கொஞ்சம் கஷ்டமான நாளாக இருந்தால் அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம், எப்படியா இருந்தாலும் நமக்கு ஒரு பலன் கிடைக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக எல்லா நாளுமே நம்மளுக்கு நல்ல நாள் தான். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு, பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, மனித உடலில் இரத்தத்தை பம்ப் செய்யும் உறுப்பு எது? மனித உடலில் இரத்தத்தை பம்ப் செய்யும் உறுப்பு எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாகவே மார்ட்டின் காட்டிஞ்சருடைய மிட்டா மிராஸ் பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்படி தாங்க வந்திருக்குது. இப்போ நீங்களாம் வந்துட்டு மாங்காய் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? நம்ம சேலத்துக்கு பெருமை அப்படின்னாவே இந்த மாம்பழம் தாங்க. இந்த மாம்பழம் வெறும் சுவையான பழம் மட்டும் கிடையாது, இதில் ஏகப்பட்ட சத்துக்களுமே இருக்குது. இதில் வைட்டமின் சி, நார் சத்து மற்றும் பல்வேறு தாவர சத்துக்கள் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. வைட்டமின் சி உடலுடைய இயல்பான நோய் எதிர்ப்பு சக்திக்கு செயல்பாட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே துணை புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வைட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய பழம் தான் இந்த மாம்பழம். அதே மாதிரி மாங்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து குடல் இயக்கத்தை வந்துட்டு ஆதரிக்குது. மாங்காயை கோடை காலத்தில் உணவில் சேர்ப்பது புத்துணர்ச்சி தரும் அப்படின்னும், செல்களை ஆக்டிவேட் அழுத்தத்தில் இருந்து பாதுகாக்கவும் இந்த தாவர சேர்மங்கள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வைட்டமின் சி கொலாஜன் உருவாக்கத்தில் பங்கு வகிப்பதனால சருமத்துடைய இயல்பான ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ மாங்காய் வந்துட்டு நல்லது, அதே மாதிரி மாங்காய் கோடை காலத்தில் சாப்பிட்றது இன்னும் ரொம்ப நல்லது அப்படி மாதிரி தான் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. இதனாலேயே மாங்காய் வந்துட்டு நிறைய பேர் கண்டிப்பாக கோடை காலத்தில் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, மாங்காய் மாதிரி மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 35 ரூபாய், வெண்டைக்காய் 34 ரூபாய், முருங்கைக்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 35 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 25 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், புஷ் அவரை 75 ரூபாய், கேரட் 80 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய், மாங்காய் 60 ரூபாய். பழங்களில் வாழைப்பழம் 50 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன்வாழை 60 ரூபாய், ரஸ்தாளி 65 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 175 ரூபாய், கொத்தமல்லி 20 ரூபாய், புதினா 30 ரூபாய், கீரைகள் கட்டுன்றதுக்கு 26 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, எடப்பாடி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது காய்கறிகள் வாங்குறதுக்காக சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தமிழ்நேசன் அவர்களுடைய அடி மதுரை பக்கம் போகிற புள்ள அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: மச்சான், சேவல் கூட எந்திரிச்சிச்சுடா, டக்குன்னு எந்திரிடா. என்னடா இவ்வளோ காலையில் வந்து எழுப்பிட்டு இருக்க? டேய், டைம் ஆயிடுச்சா, எந்திரிடா, காலேஜ் வேற போகணும்.
4: மச்சான், ஒன்று ஒன்று கேக்குவா.
3: காலங்காத்தாலியாவா? சரி கேளு.
4: சேவல் காலங்காத்தால கூவுச்சுன்னா என்னடா அர்த்தம்?
3: என்ன அர்த்தம்?
4: அது எழுந்திரிச்சிச்சுன்னு அர்த்தம்.
5: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: அமையாது உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோன எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
3: இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு இப்படி தாங்க இது. என்ன அப்படின்னா ரயில்டெயில் நிறுவனத்தில் இன்ஜினியர் பணிக்காக வந்துட்டு வாய்ப்பு இருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. ரயில்டெயில் நிறுவனத்தில் இப்போது இன்ஜினியர் பணிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. இந்திய ரயில்வேயின் கீழே செயல்பட்டு வரக்கூடிய ரயில்டெயில் நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணிக்காக அறிவிப்பு வெளியாகிருக்குது. இன்ஜினியர் பிரிவில் மொத்தமாக 40 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி டிப்ளமோ பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 27 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஸ்டைஃபண்டு மாதம் 12,000 ரூபாயிலேருந்து 14,000 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு ஸ்டைஃபண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான பணிக்காலம் ஒரு வருஷம் வந்துட்டு அவங்க பணிக்காலமாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, அது மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் 7/8/2026. நாளைக்கு ஈவினிங்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா railtailindia.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு இவங்களை பற்றின கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் நாளைக்கு ஒரு இடத்துல வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா தும்பிப்பாடி துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால குப்பூர், தாராபுரம், செம்மாண்டப்பட்டி, சிந்தாமணியூர், மயிலம்பட்டி, கருப்பணம்பட்டி, பச்சனம்பட்டி, பஞ்சுகாலுப்பட்டி, பெரியப்பட்டி, செம்மனூர், சாத்தப்பாடி, வாலதாசம்பட்டி, காமநேரி, மானத்தால் நல்லா கவுண்டம்பட்டி, திண்டமங்கலம், செம்மனூர், ஆரங்கனூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் மட்டும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 1 மணிக்கு தான் வரும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சைக்கோ கண்மணி அந்த பாட்டு வந்துட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9/7/8/7/7/0/107/8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு பிடி தங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, நாளைக்கு ஆவணி அவிட்டம் வர நடந்துருக்குது. இதுக்காக பத்திரப்பதிவுக்காக கூடுதல் டோக்கன்கள் அனுமதிக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆவணி அவிட்டம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு நாளைக்கு பத்திரப்பதிவுக்கு கூடுதல் டோக்கன்கள் அனுமதிக்கப்படும் அப்படி மாதிரி பத்திரப்பதிவுத்துறை வந்து அறிவுறுத்திருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முகூர்த்த நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பத்திரப்பதிவு செய்ய மக்கள் ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நாட்களில் கூடுதல் டோக்கன்கள் கூடுதல் எண்ணிக்கையில் மக்கள் வந்துட்டு வருவாங்க அப்படிங்கிறனால பத்திரங்கள் பதிவுக்கு தாக்கலாகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு கருத்தில் வச்சுக்கிட்டு விசேஷ நாட்களில் கூடுதல் டோக்கன்கள் அனுமதிக்கப்பட இருக்குது அப்படின்னும், அந்த வகையில் ஆவணி அவிட்டம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு நாளைக்கு பத்திரப்பதிவுக்கான கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக 200 டோக்கன்கள் அனுமதிக்கப்படக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகங்களில் 300 டோக்கன்களும், 100 டோக்கன்கள் அனுமதிக்கப்படக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகங்களில் 150 டோக்கன்களும் அனுமதி படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு நாளைக்கு ஏதாவது பத்திரப்பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ வந்துட்டு நாளைக்கு பத்திரப்பதிவுக்கு கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்பட போகிறாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. 200 டோக்கன்கள் வழங்கக்கூடிய அந்த 100 டோக்கன்கள் வழங்கக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு 300 டோக்கன்கள் வழங்கப்படும், அதே மாதிரி 100 டோக்கன்கள் வழங்கக்கூடிய இடத்துல 150 டோக்கன்கள் வழங்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து தான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,950 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,19,600 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் வெள்ளியுடைய விலையுமே கிராம் ஒன்றுக்கு 260 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது, பார் ஒன்றுக்கு 260,000 ரூபாய் வரைக்குமே வந்துட்டு இப்போதைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் முட்டையுடைய விலை இப்போ 5.20 காசுகள் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது முட்டையுடைய விலை, இதே மாதிரி தான் இருக்க போகுதா இல்லை இனி வரக்கூடிய நாட்களில் முட்டையுடைய விலை கம்மியாக போகுதா இல்லை அதிகமாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் முட்டையுடைய விலை மாதிரியே மற்ற தங்கத்துடைய விலை மற்றும் வெள்ளியுடைய விலையுமே கடந்த நாட்களை விட இப்போ லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ பார்க்கலாம் அதுவுமே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ் குமாருடைய இது எங்க சேலஞ்சலா பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் இப்போது அதிகமாக இருக்குது அப்படின்னும், கபினி அணையிலிருந்து உபரி தண்ணீர் குறைக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி இப்போ நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் நேற்று சாயங்காலம் 88.43 அடியாக இருந்த நிலையில் கபினி அணைக்கு வரக்கூடிய உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 6,263 கனஅடியாக குறைக்கப்பட்டிருக்குது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை மொத்தமாக நீர்மட்டம் எவ்வளோ அப்படின்னா 120 அடி. கடந்த 4ஆம் தேதி அணையுடைய நீர்மட்டம் 73.02 அடியாக இருந்திருக்குது. அணைக்கு வினாடிக்கு 67 கனஅடி நீர் வந்துட்டு இருந்திருக்குது. கர்நாடகாவுடைய கபினி அணையிலிருந்து கடந்த 1ஆம் தேதி திறக்கப்பட்ட உபரி நீர் 4ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக வந்துட்டு மேட்டூர் அணைக்கு வந்துட்டு இருக்குது. அதுக்கேற்ப மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் படிப்படியாக அதிகமாகவும் ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி நேற்று சாயங்காலம் 4 மணிக்கு அணையுடைய நீர்மட்டம் 88.43 அடியாகவும் நீரிருப்பு 50.87 TMC ஆகவும் இருந்திருக்குது. வினாடிக்கு 10

8807 கன அடி நீர் வந்துகிட்டு இருந்திருக்குது. டெல்டா பாசனத்துக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்க அணையுடைய நீர்மட்டம் குறைந்தபட்சம் 90 அடியாகவும் நீர் இருப்பு 52 TMC ஆகவும் இருக்கணும். கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி நீர்மட்டம் குறைவாக இருந்ததுனால பாசனத்துக்காக நீர் திறக்கப்படலை. அதே நேரத்தில் இப்போ வந்துட்டு 12,000 கன அடி அப்படி மாதிரிலாம் வந்துட்டு நீர் வந்துகிட்டு இருந்துச்சு. கடந்த 1ஆம் தேதி கர்நாடகாவுடைய கபினி அணையிலிருந்து உபரி நீர் வினாடிக்கு 20,000 கன அடி வரைக்குமே திறக்கப்பட்டிருந்துச்சு. நேற்று முன்தினம் வினாடிக்கு 11,725 கன அடியாக இருந்த கபினி அணையுடைய உபரி நீர் திறப்பு நேற்று காலையில் 6,263 கன அடியாக வந்துட்டு குறைக்கப்பட்டிருக்குது. இதனால் வரக்கூடிய நாட்களில் மீட்டர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெகுவாக சரியதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் இப்போது இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய சேலம் மீட்டர் அணையோட நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 88.43 அடியாகவும் நீரிருப்பு 50.87 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 10,807 கன அடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 2,000 கன அடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 10,807 கன அடியாக அப்படி மாதிரி தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீர் திறப்பு வெறும் 2,000 கன அடியாக மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கன்னா. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கதுரையுடைய யாரு அவ இங்க இருக்க அந்த சாங் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸ்மே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ

முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கோவை டு ஜபல்பூர் சிறப்பு ரயில் வந்துட்டு இப்போ வார ரயிலாக அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாலக்காடு மங்களூரு மட்கான் மற்றும் இட்டாச்சி வழியாக கோவை டு ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரக்கூடிய வார சிறப்பு ரயில்களை வழக்கமான எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாற்ற ரயில்வே நிர்வாகம் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்னும், அதுபடி ஜபல்பூர் டு கோயம்புத்தூர் வார ரயில் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் நைட்டு 11:50 ஜபல்பூரில் இருந்து புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 கோயம்புத்தூர் சந்திப்பை அடையும் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுமார்க்க ரயிலான கோயம்புத்தூர் டு ஜபல்பூர் வார ரயில் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து திங்கட்கிழமை நாட்களில் சாயங்காலம் 5:50 கோயம்புத்தூரில் இருந்து புறப்பட்டு புதன்கிழமை காலையில் 8:45 ஜபல்பூரை சென்றடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரயில்களில் முதல் வகுப்பு ஏசி 2 அடுக்கு மற்றும் 3 அடுக்கு ஏசி பெட்டி, ஸ்லீப்பர் பெட்டி, புது 2ஆம் வகுப்பு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நம்ம சில தடவை டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், குகை ஜங்ஷன், பொன்னம்மாப்பேட்டை, புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், மனித உடலில் ரத்தத்தை பம்ப் செய்யும் உறுப்பு எது, மனித உடலில் ரத்தத்தை பம்ப் செய்யும் உறுப்பு எது அப்படிங்கறத இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போது அடுத்து உங்களுக்காக பிளேசியுடைய தன்னாணி நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ஜெய் பண்ணுங்கள். சோனாஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சினிமா ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்குதான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தி அதனால அந்த சிலை யாரும் அகற்றல. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரித்தாங்க. அதனால் அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய காலத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
0: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், சேவல் கூட எந்திரிச்சிச்சுடா, டக்குன்னு எந்திரிடா.
2: என்னடா இவ்வளோ காலையில் வந்து எழுப்பிட்டு இருக்க?
1: டேய் டைம் ஆயிடுச்சா, எந்திரிடா, காலேஜ் வேற போகணும்.
2: மச்சான் ஒன்று ஒன்று
1: கேட்குவா. காலங்காத்தாலியாவா? சரி கேளு.
2: சேவல் காலங்காத்தால கூவுச்சுன்னா என்னடா அர்த்தம்?
1: என்ன அர்த்தம்?
2: ஆ, அது எழுந்திருச்சிச்சுன்னு அர்த்தம்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.
0: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுறா? அதுக்கான

0: பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
2: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: இப்போ வர 29ஆம் தேதி ரேஷன் கடைகளில் EKYC முகாம் வந்துட்டு நடக்க போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகள்லையுமே வர 29ஆம் தேதியிலிருந்து கைரேகை பதிவு செய்யக்கூடிய சிறப்பு முகாம் நடக்கும் அப்படி மாதிரி தமிழக அரசு அறிவித்திருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே முன்னுரிமை மற்றும் அந்திய யோஜனா அன்னை யோஜனா குடும்ப அட்டைகளில் இருக்கக்கூடிய பயனாளிகளுடைய ஆதார் விவரங்களை சரிபார்க்கக்கூடிய வகையில் விரல் ரேகை அடிப்படையிலான EKYC பதிவை மேற்கொள்ள மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்காங்க. தமிழகத்தில் கடந்த 2023 அக்டோபர் முதல் இந்த பணிகள் வந்துட்டு நடந்துட்டு வந்துட்டுருக்குது. தற்போதைய நிலவரப்படி முன்னுரிமை குடும்ப அட்டைகளில் 96.21% EKYC பதிவுகள் நிறைவு பெற்றிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகள்லையுமே வர 29ஆம் தேதியிலிருந்து காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே EKYC பதிவு முகாம் நடைபெறும் அப்படின்னும், இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி வர 29ஆம் தேதி ரேஷன் கடைகள் இருக்கக்கூடிய எல்லா ரேஷன் கடைகளுமே EKYC அப்படிங்கிற இந்த முகாம் வந்து நடக்க போகுது. ஸோ வர 29ஆம் தேதினா வந்துட்டு சனிக்கிழமை வரும். ஸோ நீங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு நீங்களுமே வந்து உங்களோட குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்களுமே கண்டிப்பாக மறக்காமல் கலந்துக்கிட்டு உங்களுடைய குறைகளை தெரிவிச்சுருங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாளாக கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, சுதமதி அவங்க வந்துட்டு தலவாய்ப்பட்டி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சுதமதி. உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரியே எல்லா நாளுமே வந்துட்டு செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் எப்போவுமே இருக்கணும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு வெற்றி அடையணும், அந்த மாதிரி நான் வந்து என்னோட லைஃப்பில் வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக டிலக்ஷன் செந்தில் உங்களுடைய விண்மீன் போலவே சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுளிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,24 ஆண்டுக்கு வாங்கணும். எவ்வளவு உதவி அப்படி ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து வெய்ய அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னையிலிருந்து ரயில் கணினி முன்பதிவு மையம் மதியம் வரைக்கும் மட்டும்தான் செயல்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ரயில்வே கணினி முன்பதிவு மையங்கள் இன்னைக்கு மதியம் 2 மணி வரைக்கும் தான் செயல்படும் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது பத்தி சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருவோணம் பண்டிகையை முன்னிட்டு இன்னைக்கு சேலம் ரயில்வே கோட்டத்தில் இருக்கக்கூடிய கணினி மயமாக்கப்பட்ட பயணிகள் முன்பதிவு மையங்கள் அனைத்தும் காலையில் 8 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மட்டும்தான் செயல்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பயணிகள் அதுக்கேற்ப பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு காலையில் 8 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மட்டும்தான் ரயில் கணினி முன்பதிவு மையம் வந்துட்டு செயல்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இப்படி இருக்க போகுது அப்படின்னா. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏதோ முன்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா மதியத்துக்குள்ளார முன்பதிவு பண்ணிக்கோங்க, மதியம் 2 மணிக்கு மேலே முன்பதிவு கிடையாது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி நம்முடைய சேலத்தில் ஒவ்வொரு ஊரும் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஊருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும். அந்த ஊரில் ரொம்ப புராணமான ஒரு வரலாறு மிக்க ஒரு கோயில் இருக்கலாம், இல்லை வரலாறு மிக்க ஏதாவது கோட்டை, இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு பழங்கால நினைவுகளாக வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள், ஏதாவது ஒரு கட்டிடங்கள் வந்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி அந்த ஊரில் ஏரிகள் குளங்கள் ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கலாம். அந்த ஊருடைய பெயர் காரணமும் இருக்கும். அது மாதிரி அந்த ஊருடைய பெயர் காரணம், அந்த ஊருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சேலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 12 மணியிலேருந்து 1 மணி வரைக்கும் உருவாகக்கூடிய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியை கேளுங்க சத்யா கூட. உங்களுக்காக ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு அந்த ஊரில் என்ன ஸ்பெஷலான விஷயம், அந்த ஊருடைய வரலாறுகள் என்ன, அந்த ஊருடைய பெயர் காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாமே கொண்டு சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் கேளுங்க ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 12 மணியிலேருந்து 1 மணி வரைக்கும். அந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு இது இருக்குது அப்படின்னாலுமே அதேமே நம்ம நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா கல்வி.

கற்பது வேலைக்காகவா வாழ்க்கைக்காகவா? கல்வி கற்பது வேலைக்காகவா வாழ்க்கைக்காகவா அப்படிங்கறதான் இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டுதலுடைய சைனாமேடு காதல் பாட்டு தான் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் வீடுதோறும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிக்காக பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படி மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. இது பற்றி முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகள் முழுவீச்சில் இப்போது நடந்துட்டு வந்துட்டுருக்குது. இதனுடைய முதல் கட்டமான வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி தமிழ்நாட்டில் 1/8/2026 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 30/8/2026 அன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்குது. இரண்டாம் கட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2027 பிப்ரவரி மாதத்தில் நடைபெற இருக்குது. 1948 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின்படி பிரிவு 8 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தமக்கு தெரிந்த அளவிலும் பொதுமக்கள் உண்மையான தகவல்களை வழங்குவது சட்டப்பூர்வமான கடமையும் அப்படின்னும், மேலும் பிரிவு 9 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக அலுவலர்கள் வீடு அல்லது குடியிருப்புகள் நுழையவும் கணக்கெடுப்பு பணிக்கு தேவையான குறியீடுகள் மற்றும் எண்களை எழுதவோ அல்லது ஒட்டவோ பொதுமக்கள் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் பிரிவு 11 கீழ் கணக்கெடுப்பு பணிக்கு இடையூறு செய்தல், அலுவலர்கள் தங்களது கடமைகளை செய்ய தடுப்பது, கேட்கப்படும் கேள்விகளுக்கு வேண்டுமென்று தவறான தகவல்கள் அளிப்பது அல்லது பதிலளிக்க மறுப்பது, கணக்கெடுப்பு அலுவலர்களை குடியிருப்புகள் நுழைய அனுமதிக்க மறுப்பது, கணக்கெடுப்பு நோக்கங்களுக்காக வைக்கப்பட்டுள்ள குறியீடுகள் அல்லது எண்களை சேதப்படுத்துவது போன்ற செயல்கள் தண்டனைக்குரியதாகவும், இத்தகைய குற்றங்களுக்கு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ₹1000 வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பொதுமக்கள் இதுக்கு வந்துட்டு ஒத்துழைப்பு தரணும் இந்த கணக்கெடுப்பு பணிக்காக அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அப்போ அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, நர்மதா அவர்கள் வந்துட்டு சின்ன திருப்பதி பகுதியில் அவங்களோட பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நர்மதா, உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விஷஸ் சொல்ல வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ, நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்னைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங்

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: வாகை சூடவா,
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான இட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, கல்வி கற்பது வேலைக்காகவா வாழ்க்கைக்காகவா, கல்வி கற்பது வேலைக்காகவா வாழ்க்கைக்காகவா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமாரி நம்மளோட நிலை என்னான்னு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்கு வரது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்

எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, மனித உடலில் ரத்தத்தை பம்ப் செய்யும் உறுப்பு எது? மனித உடலில் ரத்தத்தை பம்ப் செய்யும் உறுப்பு எது அப்படிங்கறதான் இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் இதயம். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்கா பட்டில இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்கா பட்டில இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில இருந்தும், அதே மாதிரி சுபாஷ் தனேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 காலையில் 7 மணியிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒளிபரப்பக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபா நேயர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. வாகை சுடவா கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப காலை வணக்கம். இன்றைய நாள் நல்ல சூப்பரான நாளாக அமையட்டும். இன்னைக்கு நம்ம வாகை சுடவால என்ன கேம் கொண்டு வந்திருக்கோன்றதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா தான். இன்னைக்கு நம்ம வாகை சுடவால என்ன கேம் வச்சிருக்கோம்னா, நம்ம எல்லாரும் சின்ன வயசுல கண்டிப்பா தமிழ் எக்ஸாம்ஸ் இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்லாம் படிச்சிருப்போம்ல, அந்த எக்ஸாம்ஸில் ஒரு லாஸ்ட்டாக ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு ஒரு கதை மாதிரி கேள்வி கொடுத்து கீழே ஒரு 4-5 கேள்வி கேட்பாங்க, அந்த கதையிலேருந்து கேள்வி சொல்கிற மாதிரி. அதுதான் இன்றைக்கி நம்ம வாகை சுடவால கேள்வியில். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்வேன், அந்த கதையிலேருந்து நான் ஒரு 4-3 கேள்வி கேட்பேன், அந்த 3 கேள்விக்கு நீங்கள் கரெக்டான விடை சொல்லணும். இந்த கேமோட நேம் என்னன்னா, கதையை கேட்டு கண்டுபிடிங்க அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். கண்டிப்பாக நம்மளோட மக்கள் வந்து புதிய புதிய கேமோட நேம் எல்லாம் கொண்டுட்டு வருவீங்க. நீங்கள் என்னென்ன புது பேர்லாம் கொண்டுட்டு வரீங்களோ அதையும் மறக்காமல் என்கிட்ட சொல்லலாம். நீங்கள் இந்த கேமில் விளாடணுன்னா கால் பண்ணுங்கள், 9787 707 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.

0: இப்போ முதல் நேரா ஒரு அருமையான நேர் நம்ம கூட பேசுறதுக்காக இணைஞ்சிருக்காங்க. வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
1: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் நினைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலிச்செல்வீங்க அன்பு பிரதீப் அவர்களே.
0: அன்பு அக்கா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: கண்டுபிடிக்கலாம்.
0: நீங்க சொல்ற நேமா வெச்சுக்கலாம்,
1: பேர் வெச்சிரலாம் அதுக்கு.
0: சூப்பர் சூப்பர் அக்கா. ஓகே அக்கா, உங்களுக்கு கேள்வி கேட்டறலாமா?
1: ஆ சொல்லுங்க பிரதீபா.
0: காலையில
1: ஆரம்பிக்கலாம்.
0: ஓகே அக்கா, காலையில அம்மா கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு ஹால்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அண்ணன் வேலைக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. தங்கச்சி ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சதும் அப்பா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. தங்கச்சி ஸ்கூலுக்கு பஸ்ஸில் கிளம்பிட்டாங்க. அண்ணன் பைக்கில் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டில் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. கதை புரிஞ்சதாக்கா?
1: புரிஞ்சுட்டீங்க பிரதீபா.
0: ஓகே, இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, அப்பா காலையில் என்ன படிச்சுட்டு இருந்தாரு? சூப்பர். தங்கச்சி ஸ்கூலுக்கு எப்படி போனாங்க?
1: யூனிஃபார்ம் போட்டுட்டு.
0: சூப்பர் அக்கா. கடைசியில வீட்ல யார் மட்டும் இருந்தாங்க?
1: அம்மா மட்டும் இருந்தாங்க.
0: ஆமா, சூப்பர் அக்கா, ரொம்ப நன்றி அக்கா.
1: அண்ணன் வந்து பைக்ல போயிட்டாங்க.
0: ஆமா அக்கா, அண்ணன் வந்து பைக்ல வேலைக்கு கிளம்பிட்டாங்க.
1: ஆ வேலைக்கு போயிட்டார் பைக்ல.
0: சூப்பர் சூப்பர் அக்கா, ரொம்ப
1: நன்றி. அப்பா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாரு.
0: ஆ அக்கா கண்டிப்பா. நான் கேட்காத கேள்விகள நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: நல்ல ஒரு அருமையான நிகழ்ச்சிங்க பிரதீபா. இது நிகழ்ச்சி அருமையா போகுது, உங்களுக்கு பாராட்டு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி அக்கா.
1: அங்குள்ள அனைவரையும் நம்ம திவாகரையும் ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க.
0: கண்டிப்பா நான் சொல்லிடுறேன்.
1: நன்றிங்க பிரதீபா.
0: நன்றி நன்றி அக்கா.
1: நன்றிங்க.
0: மேட்டூர் 50 இருந்து கலைச்செல்வி அக்கா ரொம்பவே சூப்பரா பதில் சொன்னாங்க. நான் கேட்காத கேள்விக்கெல்லாம் அவங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா. நான் சொன்ன மாதிரியே மக்கள் வந்து இந்த விளையாட்டுக்கு ஒரு பேர் வைப்பாங்கன்னு சொன்ன மாதிரி அக்காவும் ஒரு புதிய பேர் வச்சாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்களோட புது கெஸ்ஸான பேரெல்லாம் சொல்லலாம். இந்த கேள்வியை கண்டுபிடிங்கன்ற கேமில் நீங்கள் விளாடணுன்னா கால் பண்ணுங்கள். 9787070178 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கு உயிரிலே அப்படின்ற பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மக்களே.

0: நபி திருநாள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் நூர் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் திரு அகமது இலியாஸ் நூரானி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மௌலவி முஹம்மது இலியாஸ் நூரானி, பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, சேலம். அனைவருக்கும் மீலாது நபி வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மீலாது நபி என்பது அகிலத்திற்கோர் அருட்பிழம்பாய் அவனியில் வந்துதித்த அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புவியில் பிறந்த நாளை பெருநாளாய் உலக மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய நாள் இது. இந்த நாள் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாள் மட்டுமல்ல, உலகத்திற்கு மிக பெரும் மாற்றம் கிடைத்த நாள் என்பதாகவும் சொல்லலாம். காரணம், அரபு தேசத்தில் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஒளிப்பிழம்பாய் பிறந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்கின்ற காலம் அது. அநீதம் இழைக்கப்படக்கூடிய காலம் அது. மதுவும் சூதுவும் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருந்த காலம் அது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நபிகள் நாயகம் மிக பெரும் ஒரு சாதனையை செய்தார்கள். அனைவருக்கும் ஏகத்துவத்தை மட்டும் போதிக்காமல் அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை மனித சமுதாயத்திற்கு போதனையாய் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையை பேசுங்கள், அமானிதத்தை பேணுங்கள், பெற்றோரை மதியுங்கள், அண்டை விட்டாருக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், அனாதைகளை அரவணையுங்கள், பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை வழங்குங்கள், யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் என்பதாக இதுபோன்று பல்வேறு போதனைகளை செய்திருக்கிறார்கள். நறுகுணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் என்று சொல்கின்ற அளவிற்கு மிக பெரும் நறுகுணத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம். கல்விக்கு மிக பெரும் புரட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாய் பெண் கல்விக்கு அவர்கள் மிக பெரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். பெண்கள் கல்வி கற்க வேண்டும். காரணம், ஒரு பெண் சமூகம் கல்வி கற்றால் அது அடுத்த ஒரு சமூகத்திற்கு, அவருடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அடுத்த ஒரு சமூகத்திற்கு மிக பெரும் மாற்றாய் அவர்கள் அமைவார்கள் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் போதித்திருக்கிறார்கள். குறிப்பாய் இந்த நாளில், நபிகள் நாயகம் பிறந்த இந்த நாளில், திருநாளில் சில விஷயங்களை நாம் மனதில் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் போதித்த அன்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டிய நீதத்தை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் போதித்த மனித நேயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைத்து வித மக்களுடன் சகோதர சமயத்துடன் பழகுவதன் மூலமாக அவர்களின் சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்கியவர்களாக ஆகுவோம். வல்ல அல்லாஹ் இந்த நாளில் அவருடைய சுன்னத்துகளை பேணக்கூடியவர்களாக நம் அனைவர்களும் ஆக்கியருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: அண்ணே, எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
0: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கேன் பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா கதையை கேட்டு பதில் சொல்லுங்க அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும்னா கால் பண்ணுங்க 9787

0: தேலியட்டுன்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன், அந்த கதையிலிருந்து மூணு கேள்வி கேட்பேன், அந்த மூணு கேள்விக்கும் நீங்கள் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் இந்த கேமோட வின்னர். இந்த கேமை விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேரம் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபத்தில் இருந்து பேசுறேங்க.
0: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: சூப்பர் சூப்பர் அண்ணா. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுமாண்ணா? ரேவதி அம்மா கூட கடைக்கு போய் ஒரு பச்சை நிற ஹேண்ட்பேக் வாங்கினாங்க, அது மட்டும் இல்லாம ஒரு வெள்ளை நிற கைக்குட்டையும் வாங்கினாங்க. வெள்ளை வரும்போது வெளியே வரப்ப அம்மா ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கினாங்க. வீட்டுக்கு வந்ததும் ரேவதி ஹேண்ட்பேக்கை டேபிள் மேல வச்சுட்டு ஆப்பிளை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ரேவதி என்ன நிற ஹேண்ட்பேக்கை வாங்கினாங்க?
1: வெள்ளை பச்சை நிற.
0: ஆ, சூப்பர் சூப்பர் அண்ணா. அம்மா என்ன பழம் வாங்கினாங்க?
1: ஆப்பிள்.
0: சூப்பர்ண்ணா. ரேவதி ஹேண்ட்பேக்கை எங்கே வச்சாங்க?
1: டேபிள் மேல.
0: சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. மங்களபுரத்திலிருந்து மாணிக்கம் அண்ணா சூப்பராகவே பதில் சொல்லிட்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணா என் கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு. மக்களே, நீங்களும் இந்த கதையை கேட்டு கண்டுபிடிங்கன்ற கேமில் விளாடணும்னா ஏன் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? கால் பண்ணுங்கள் 9787-7107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா. இப்போது தொடர்ந்து உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: என்னடா இவ்வளவு காலையில வந்து எழுப்பிட்டு இருக்க,
1: டேய் டைம் ஆயிடுச்சு, இன்றுடா காலேஜ் வேற போகணும்.
0: காலங்காத்தாலியாவா?
1: சேவல் காலங்காத்தால கூச்சுன்னா என்னடா அர்த்தம்?
0: என்ன அர்த்தம்?
2: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க.

0: இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
1: எக்ஸ்பைரி டேட்டா அப்படின்னா என்னடி?
0: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
1: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான் எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது.

0: விண்ணிலிருந்து விழுவது மழைநீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர்நீர்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடுவா நிகழ்ச்சியில அவங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும், கதையை கேட்டு பதில் சொல்லுங்க அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்வேன், அந்த கதையிலிருந்து ஒரு மூணு கேள்வி கேட்பேன், அந்த மூணு கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லணும். இந்த கேம் விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு அருமையான நேர் நினைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
4: காலை வணக்கம்.
3: காலை
4: வணக்கம்.
3: கண்டிப்பா நான் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அண்ணா.
4: நன்றி நன்றி.
3: ஓகே ஓகே அண்ணா. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? போகும்போது வழியில ஹோம்வொர்க் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் வந்ததும் அருண் தான் பஸ்ல இருந்து இறங்கணும். உங்களுக்கான கேள்வி, கார்த்திக் எங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க?
4: விண்டோ சீட் பக்கத்துல.
3: சூப்பர்னா. அருண் எப்போ பஸ்ல ஏறினாங்க?
4: கார்த்திக் அப்புறம் ஒரு செகண்ட் ஸ்டாப்ல ஏறிட்டாரு.
3: சூப்பர்னா. பஸ்ல இருந்து முதல்ல யார் இறங்கினாங்க?
4: அருண்.
3: சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப அருமையா விளாண்டீங்க, நன்றி அண்ணா.
4: நன்றி நன்றி பிரதீபா.
3: நன்றி நன்றி அண்ணா. மாசிநாயக்கன் பட்டியில இருந்து சதீசனா ரொம்பவே சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணா எங்க கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு. மை டியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787707.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், என்ன கேம் அப்படின்னா கதையை கேட்டு பதில் சொல்லுங்க அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: நீங்க நான் ஒரு கதை, குட்டி கதை சொல்வேன். அந்த கதையிலிருந்து உங்களுக்கு ஒரு மூணு கேள்வி கேட்பேன். அந்த மூணு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இந்த கேள்வியில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சோனா போன்பரை இணையத்து பதிவு அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கும், நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேங்க.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா.
2: சரி
1: அண்ணா, இருக்கேங்க. ஓகே, நான் கேள்வி
2: சொல்லுவீங்க.
1: ஓகே, நான் உங்களுக்கு நான் கதையை சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க.
1: சுரேஷ் வந்துட்டு தன்னோட ரெண்டு நண்பர்கள் கூட ஹோட்டலுக்கு போனாங்க. சுரேஷ் தோசை வாங்கினாங்க. அவங்களோட ஒரு நண்பன் வந்துட்டு இட்லி வாங்கினாங்க. இன்னொரு நண்பன் வந்துட்டு பூரி வாங்கினாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் மூணு பேரும் ஜூஸ் குடிச்சாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் மட்டும் பில்லை கட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க. இதுல இருந்து என்ன கேள்வி அப்படின்னா, சுரேஷ் என்ன சாப்பிட்டாங்க? சூப்பர் நாம். மூணு பேரும் கடைசியில என்ன குடிச்சாங்க?
2: திருப்பூர்
1: மூலனூர்ல இருந்து ஆதரவு ரொம்பவே சூப்பரா பதில் சொன்னாங்க, ரொம்ப நன்றி.

வரலாம் என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டதுக்கு. மை டியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். என்ன கேம் அப்படின்னா, நான் கதையை சொல்லுவேன், நான் அதிலேருந்து மூணு கேள்வி கேட்பேன், அந்த மூணு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போது உங்களுக்கு பாடல் வந்துகிட்டே இருக்குது, அதை கேட்டுட்டு வந்துடுங்க, நம்ம ஜாலியாக விளையாடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதை சொல்லுவேன், அதுல இருந்து ஒரு மூணு கேள்வி கேட்பேன், அந்த மூணு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும்னா கால் பண்ணுங்க 9787 7107 8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் பிரதீபா, சேலம் இரும்பாலிருந்து இணைப்பில் இருப்பவர் எழிலரசி. நிலையத்தில் அனைவரும் நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் பிரதீபா.
0: ஓகே,
1: எப்படி போயிட்டு இருக்கு?
0: சூப்பரா போயிட்டு இருக்குக்கா. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
1: எனக்கு கொஞ்சம் போரிங்கா தான் போச்சு, எனக்கு எஃப்எம் கேட்டது ஓரளவு பரவாயில்ல.
0: அப்படியாக்கா, சூப்பர் சூப்பர்க்கா, விடுங்க, இனிமே நல்லா சூப்பரா
1: போயிட்டு இருக்கு.
0: ஓகே ஓகேக்கா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் உங்களுக்கு தெரியுமாக்கா?
1: நீங்க
0: பதில் சொல்லிருவீங்க.

0: நான் கதை சொல்றேன்க்கா. மீனாவோட பர்த்டேக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்க. கேக் வெட்டும் போது மீனா முதல் பீஸ அம்மாவுக்கு கொடுத்தாங்க. அடுத்த பீஸ தங்கச்சிக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கேக் கொடுத்தாங்க. கேக் சாப்பிட்ட பிறகு எல்லாருமே சேர்ந்து போட்டோஸ் எடுத்தாங்க. இப்போ இதுல இருந்து என்ன கேள்வி அப்படின்னா, முதல் கேக் பீஸ மீனா யாருக்கு கொடுத்தாங்க?
1: அம்மாவுக்கு கொடுத்தாங்க.
0: சூப்பர். அடுத்த பீஸ் யாருக்கு கொடுத்தாங்க?
1: அடுத்த பீஸ் தங்கச்சி கொடுத்தாங்க.
0: ஓகே ஓகே அக்கா. கேக் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியா அவங்க என்ன பண்ணாங்க?
1: கடைசியா போட்டோ எடுத்தாங்க.
0: அம்மா அக்கா சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி அக்கா.
1: அடுத்தது வேற இன்னொன்னு
0: கேக்கட்டுமா? ஓகே உங்களுக்காக கண்டிப்பா. விஜய் காலையில ஆபீஸ்க்கு கிளம்பும் போது கொடை
1: எடுத்து
0: விஜய் காலையில ஆபீஸ்க்கு கிளம்பும் போது கொடை எடுத்துட்டு போனாங்க. பஸ் ஸ்டாப்ல அவனோட ஃப்ரெண்ட் ராகுல் சந்திச்சாங்க. ராகுல இருவருமே ஒரே பஸ்ல ஆபீஸ்க்கு போனாங்க. திரும்ப சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சதும் மழை நின்னதுக்கு அப்புறம் விஜய் அம்பர்லாவை பேக் குள்ள வச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க. இப்போ விஜய் காலையில என்ன எடுத்துட்டு போனாங்க?
1: விஜய் வந்து கொடை எடுத்துட்டு போனாங்க.
0: சூப்பர் அக்கா. விஜய் பஸ் ஸ்டாப்ல யார சந்திச்சாங்க?
1: ராகுல சந்திச்சாங்க.
0: சூப்பர் சூப்பர். திரும்ப சாயந்தரம் கொடைய விஜய் எங்க வச்சாங்க?
1: பேக்ல வச்சாங்க மறைக்கு.
0: சூப்பர் சூப்பர் அக்கா, சூப்பரா பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி அக்கா.
1: நன்றி. தாரா தாரா சாங்ஸ் ப்ளே பண்ணுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா அக்கா.
1: ஓகே ஓகே பை பை.
0: ஓகே அக்கா பை பை அக்கா. ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலரசி அக்கா ரொம்பவே சூப்பரா விளையாண்டாங்க. ரெண்டு கேள்வி கேட்க சொல்லி சூப்பரா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா என் கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரியும் கூட சேர்ந்து விளையாடணும்னா கால் பண்ணுங்க. 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். வாகை ஏதாவது உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன், அந்த கதையிலேருந்து மூணு கேள்வி கேட்பேன். அந்த கேம் தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். கதையை கேட்டு பதில் சொல்லுங்க அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கதையை கேட்டு பதில் சொல்லுங்க கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்வேன், அந்த கதையிலிருந்து ஒரு மூணு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த கேமை நீங்களும் என் கூட விளையாடணும்னா கால் பண்ணுங்க 9787-7107 கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் பாப்பா, நல்லா இருக்கீங்களா?
1: வணக்கம் வணக்கம் அண்ணா, சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க, நான் குழந்தைகள் இருந்து கஸ்தூரி பேசுறேங்க, ரொம்ப நல்லா இருக்கேங்க.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் அண்ணா. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடறோம் உங்களுக்கு தெரியுமாண்ணா?
2: ஆமாங்க, ஒரு கதை சொல்லுவீங்க, அதுல இருந்து நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, விளையாடலாமாண்ணா?
2: ஆ விளையாடலாம்.
1: அஜய் நண்பர்கள் கூட சினிமாக்கு போனாங்க.
2: சரிங்க.
1: அஜய் பாப்கார்ன் வாங்குனாங்க, நண்பர்கள் வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குனாங்க.
2: சரிங்க.
1: படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் தியேட்டருக்குள்ள போனாங்க. அஜய் பாப்கார்னை நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. படம் முடிஞ்சதும் எல்லாரும் ஆட்டோல வீட்டுக்கு போயிட்டாங்க.
2: சரிங்க.
1: இதுல இருந்து என்ன கேள்வி அப்படின்னா, அஜய் என்ன வாங்குனாங்க?
2: அஜய் பாப்கார்ன் வாங்குனாங்க.
1: ஓகே ஓகேண்ணா. கூல் ட்ரிங்க்ஸ் யார் வாங்குனாங்க?
2: நண்பர்கள் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குனாங்க.
1: சூப்பர் சூப்பர்ண்ணா. அவங்க வீட்டுக்கு எப்படி போனாங்க?
2: ஆட்டோ மூலமா போனாங்க.
1: சூப்பர் சூப்பர்ண்ணா, ரொம்பவே சூப்பரா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
2: ரொம்ப நன்றி பாப்பா.
1: நன்றி நன்றி அண்ணா. திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா ரொம்பவே சூப்பரா நம்ம கூட விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணா என் கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளையாடணும்னா கால் பண்ணுங்க 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய நற்காலை வணக்கம் அப்பா.
0: வணக்கம் காலை, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானுமே ரொம்பவே சூப்பரா இருக்கேண்ணா.
1: எப்படி போயிட்டு இருக்கு இந்த காலை பொழுதெல்லாம் சேலம்ல? உங்களுக்கு
0: நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்குங்கண்ணா அங்கண்ணா?
1: இங்கேயும் பயங்கரமா வெயில் தான் அடிச்சிட்டு இருக்கு. ஓணம்க்கு என்ன ஸ்பெஷல்? யாராவது சாப்பாடு கிப்பாடுல கூப்பிட்டுருக்காங்களா சாப்பிடுறதுக்கு?
0: ஆபீஸ்லயே ஓணம் செலிப்ரேட் பண்ணுவாங்கண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல.
1: அப்படியா? பூக்கள்லாம் வச்சு சூப்பரா டெக்கரேட் பண்ணி பண்ணுவாங்களா?
0: ஆமாண்ணா.
1: என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
0: ஓகே ஓகே அண்ணா. நீங்க எதுவும் என்ஜாய் பண்ணலீங்களா?
1: ஆமா, இந்த வாட்டி எங்கப்பா எதுவும் ஸ்பெஷலா இல்ல. பெங்களூர்ல இருக்கும் போது சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்கேன் சத்யா. அது இன்னைக்கு இங்கதானே இருக்கு வேலூர்ல, அதனால எதுவும் இல்ல ஸ்பெஷலா.
0: ஓகே ஓகே அண்ணா. சரிங்கண்ணா, நம்ம என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் தெரியுமாண்ணா?
1: சொல்லுங்கப்பா. குட்டி கதை.
0: குட்டி கதையை சொல்லிடுறேனா? லதா வந்து அவங்க அம்மா கூட மளிகை கடைக்கு போனாங்க. அம்மா வந்து அரிசியும் சர்க்கரையும் வாங்கினாங்க. லதாக்கு பிடிச்ச பிஸ்கெட்டு லதா வாங்கிட்டாங்க. வெளியே வரும்போது அம்மா மில்க் பேக்கெட்டும் வாங்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் பிஸ்கெட்டை லதா வந்து தம்பிக்கு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து கேள்வி என்ன அப்படின்னா, அம்மா முதல்ல என்ன ரெண்டு பொருட்கள் வாங்கினாங்க?
1: பருப்பும் சர்க்கரையும்.
0: ஆனா அரிசி. சூப்பர் சூப்பர்ண்ணா. லதா என்ன வாங்கினாங்க?
1: பிஸ்கெட் வாங்கினாங்க.
0: பிஸ்கெட்டை யார்கிட்ட கொடுத்தாங்க?

0: தம்பி கிட்ட தான் பிஸ்கெட் கொடுத்தாங்க.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க, நன்றி அண்ணா. வேலூர் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா சூப்பரா விளையாண்டாங்க நம்ம கூட, ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளையாடணும்னா கால் பண்ணுங்க 9787770108 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: நபி திருநாள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் நூர் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் திரு அகமது இலியாஸ் நூரானி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மௌலவி முஹம்மது இலியாஸ் நூரானி, பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, சேலம். அனைவருக்கும் மீலாது நபி வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மீலாது நபி என்பது அகிலத்திற்கோர் அருட்பிடம்பாய் அவனியில் வந்துதித்த அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புவியில் பிறந்த நாளை பெருநாளாய் உலக மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய நாள் இது. இந்த நாள் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாள் மட்டுமல்ல, உலகத்திற்கு மிக பெரும் மாற்றம் கிடைத்த நாள் என்பதாகவும் சொல்லலாம். காரணம், அரபு தேசத்தில் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஒளிப்பிழம்பாய் பிறந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்கின்ற காலம் அது. அநீதம் இழைக்கப்படக்கூடிய காலம் அது. மதுவும் சூதுவும் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருந்த காலம் அது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நபிகள் நாயகம் மிக பெரும் ஒரு சாதனையை செய்தார்கள். அனைவருக்கும் ஏகத்துவத்தை மட்டும் போதிக்காமல் அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை மனித சமுதாயத்திற்கு போதனையாய் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையை பேசுங்கள், அமானிதத்தை பேணுங்கள், பெற்றோரை மதியுங்கள், அண்டை விட்டாருக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், அனாதைகளை அரவணையுங்கள், பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை வழங்குங்கள், யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் என்பதாக இதுபோன்று பல்வேறு போதனைகளை செய்திருக்கிறார்கள். நறுகுணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் என்று சொல்கின்ற அளவிற்கு மிகப்பெரும் நறுகுணத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம். கல்விக்கு மிகப்பெரும் புரட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாய் பெண் கல்விக்கு அவர்கள் மிகப்பெரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். பெண்கள் கல்வி கற்க வேண்டும். காரணம், ஒரு பெண் சமூகம் கல்வி கற்றால் அது அடுத்த ஒரு சமூகத்திற்கு, அவருடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அடுத்த ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரும் மாற்றாய் அவர்கள் அமைவார்கள் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் போதித்திருக்கிறார்கள். குறிப்பாய் இந்த நாளில், நபிகள் நாயகம் பிறந்த இந்த நாளில், திருநாளில் சில விஷயங்களை நாம் மனதில் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் போதித்த அன்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டிய நீதத்தை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் போதித்த மனிதநேயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைத்து வித மக்களுடன் சகோதர சமயத்துடன் பழகுவதன் மூலமாக அவர்களின் சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்கியவர்களாக ஆகுவோம். வல்ல அல்லாஹ் இந்த நாளில் அவருடைய சுன்னத்துகளை பேணக்கூடியவர்களாக நம் அனைவருளும் ஆக்கியருள் புரிவானாக. வஆஹிர துஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: அண்ணே, எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
0: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
5: விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம். நான், என் பேர் மணிஷ் குமார், நான் தர்மபுரியில இருந்து பேசுறேன்.
5: சூப்பர் சூப்பர். தம்பி எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நானும் சூப்பரா இருக்கேன். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாடணும் உங்களுக்கு தெரியுமா? ஓகே, உங்களுக்கு நான் ஸ்டோரி சொல்றேன். காவியா ஸ்கூலுக்கு பஸ்ல போனாங்க. அவ பேக்ல மேக்ஸ் புக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் கிளாஸ் நடந்துச்சு. லஞ்ச் டைம்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டா. ஸ்கூல் முடிஞ்சதும் அப்பா வந்து அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு
6: போயிட்டாங்க.
5: காவியா ஸ்கூலுக்கு எப்படி போனாங்க? ஹலோ,
6: ஹலோ,
5: காவியா ஸ்கூலுக்கு எப்படி போனாங்க? அந்த நான் ஸ்டோரியில சொன்னேன்ல. இன்னொரு டைம் நான் ஸ்டோரி சொல்றேன். காவியா ஸ்கூலுக்கு பஸ்ல போனாங்க.

0: ஹலோ, கே
1: கேக்குது?
0: ஓகே ஓகே. காவியா ஸ்கூலுக்கு பஸ்ல போனாங்க. அவ பேக்ல மேக்ஸ் புக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பீரியட் அவங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் நடந்துச்சு. லஞ்ச் டைம்ல அவ ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து சாப்பிட்டா. ஸ்கூல் முடிஞ்சதும் அப்பா வந்து அவளை கூட்டிட்டு
1: போயிட்டாங்க.
0: இதுதான் ஸ்டோரி. இதுல இருந்து நான் உங்களுக்கு க்வெஸ்சன் கேக்குறேன். காவியா ஸ்கூலுக்கு எப்படி போனாங்க?
1: பஸ்ல போனாங்க.
0: சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன கிளாஸ் இருந்தது?
1: மேக்ஸ்.
0: சூப்பர். ஸ்கூல் முடிஞ்சதும் யார் வந்து அவங்களை கூட்டிட்டு போனாங்க? சூப்பர் சூப்பர் தம்பி, ரொம்பவே சூப்பரா விளையாண்டீங்க. ரொம்ப நன்றி தம்பி. நன்றி நன்றி. தர்மபுரியில இருந்து மணிஷ்குமார் தம்பி சூப்பரா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி தம்பி, என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளையாடணும்னா கால் பண்ணுங்க. 9787701087 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு அடியே கல்லியே சாங் ரொம்ப தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், சேவல் கூட எந்திரிச்சிச்சுடா, டக்குன்னு எந்திரிடா.
2: என்னடா இவ்வளோ காலையில வந்து எழுப்பிட்டு இருக்க?
1: டேய் டைம் ஆயிடுச்சா, எந்திரிடா, காலேஜ் வேற போகணும்.
2: மச்சான் ஒன்று கேக்குவா?
1: காலங்காத்தாலியாவா? சரி கேளு.
2: சேவல் காலங்காத்தால கூவுச்சுன்னா
1: என்னடா
2: அர்த்தம்?
1: என்ன அர்த்தம்?
2: அது எழுந்திரிச்சிச்சுன்னு அர்த்தம்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரை சேமிப்போம், நீர் வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு கூட பேசுறதுக்காக ஒரு அருமையான நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம், காலை வணக்கம்.
3: காலை வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் உங்களுக்கு தெரியுமா?
4: தெரியும், அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிக்கலாங்களா?
3: சொல்லுங்க சொல்லுங்க. கண்டிப்பா,
4: அன்பு மகன் கவிகளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்து சொல்லணும்.
3: கண்டிப்பா, சோனாயகம்ல இருந்து நாங்களும் உங்களுக்கு நாங்களும் இங்க சோனா எஃப்எம் இதுல இருந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம்.
4: நன்றி நன்றி.
3: ஓகே ஓகேமா, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் தெரியுமாமா? சூப்பர் சூப்பர், கேள்வி கேட்டுட்டுமா? ஒரு சாயங்காலம் நேரமா பிரியா தன்னோட ஃபேமிலியோட பீச்சுக்கு போனாங்க. அண்ணன் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடினாங்க, தம்பி வந்துட்டு மணல்ல கோட்டை கட்டிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க, அம்மா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, அப்பா எல்லாரையுமே போட்டோ எடுத்தாரு, அப்புறம் அந்த சன் சூரியன் உதயமாகறதெல்லாம் பார்த்துட்டு ஃபேமிலி முழுசும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, அண்ணன் என்ன விளையாண்டுட்டு இருந்தாங்க? சேலம்ல இருந்து ஆனந்தி அக்கா ரொம்பவே சூப்பரா விளையாண்டாங்க, நன்றிங்கம்மா. மை டியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளையாடணும்னா கால் பண்ணுங்க 9787707 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ தொடர்ந்து உங்களுக்கு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சுடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கேன் பிரதீபா. இப்போ நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா, கதையை கேட்டு பதில் சொல்லுங்க அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்வேன், அந்த குட்டி கதையிலிருந்து ஒரு 3 கேள்வி கேட்பேன், அந்த 3 கேள்விக்கு நீங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு அருமையான நேரம் அணிஞ்சிருக்காங்க, வாங்க அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ,
6: வணக்கம்.
7: வணக்கம். ஹலோ,
6: வணக்கம். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
7: நான் சேலத்துல இருந்து தனலட்சுமி பேசுறேன்.
6: சூப்பர் சூப்பர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
7: உங்களுக்கான
6: குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னா, ரவி வந்துட்டு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு பிளாக் பேக்கும் ப்ளூ வாட்டர் பாட்டிலும் இருந்துச்சு. அவனோட ஃப்ரெண்டு சுரேஷ் பைக்ல அங்க வந்தாங்க. ஆனா ரவி பைக்ல போகாம பஸ்ஸுக்காக காத்திருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பஸ்ஸும் வந்துருச்சு, ரவி அதுல ஏறி கிளம்பிட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, ரவியோட பேக் என்ன கலர்ல இருந்தது?
7: பிளாக் கலர்.
6: சூப்பர் சூப்பர்ங்கா. சுரேஷ் எதுல வந்தாங்க?
7: பைக்ல வந்தாங்க.
6: சூப்பர் சூப்பர். ரவி கடைசில எதுல போனாங்க?
7: பஸ்ல போயிட்டாங்க.
6: சூப்பர் கா, ரொம்பவே சூப்பரா விளையாண்டீங்க. நன்றி நன்றி அக்கா.
7: தேங்க் யூ.
6: நன்றி நன்றி. சேலத்துல இருந்து தனலட்சுமி அக்கா சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. மை டியர் மக்களே, இன்னும் நீங்கள் கால் பண்ணலனா இப்போ கூட கால் பண்ணலாம். கால் பண்ணுங்க 9787-7107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, உயிரிலே கலந்தவள் அப்படின்ற பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நம்ம விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டோம் அப்படின்னா, கதையை கேட்டு பதில் சொல்லுங்கள் அப்படின்ற கேம் தான் விளையாண்டோம். இந்த கேமில் நிறைய நேர் நம்ம கூட சேர்ந்து விளையாண்டாங்க. யார் யார் அப்படின்னா, மாணிக்கம் அண்ணா, கலைச்செல்வி அக்கா, ஆதவன் அண்ணா, கஸ்தூரி அண்ணா, சதீஷ் அண்ணா, சந்திரசேகர் அண்ணா, எழிலரசி அக்கா, மணிஷ்குமார் தம்பி, ஆனந்தி அக்கா, தனம் அக்கா அப்படின்னு நிறைய பேர் விளையாண்டாங்க. என் கூட சேர்ந்து விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. ஸோ இப்போ நானுமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மக்களே, உங்களுக்காக அடுத்து வாழ்வின் தொடக்கம் விவசாயம் பத்மாவதி மேம் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வாகை சொல்லவால இன்னும் ஒரு புது கேமோட நான் வரேன். பை பாய் மக்களே, மீண்டும் சந்திக்கலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இலை வரைந்த ஓவியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பூவரசு மரத்துல இருந்து பழுத்த இலையொன்ன வாசப்படியில விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா மழை பெஞ்ச இலை அப்படியே படி மீது ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்தை நாங்க அதிகமா பயன்படுத்துறது இல்லைன்னு இவங்க சொல்றாங்க. அதனால அது எங்களோட கண்கள்ல படல. சில நாட்களுக்கு அப்புறமா பார்த்தப்ப நனைஞ்ச இலை வெயில்ல காஞ்சி தன்னோட வடிவத்தை அங்கே பதிச்சிடுச்சு. காஞ்ச இலை காற்றுல பறந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல பதிந்திருந்த அதன் வடிவம் இதயம் போலவே அழகுற காட்சி அளிச்சிருக்கு. இந்த மாதிரி இலை வரைந்த ஓவியம் சில நாட்கள் சிதையாம அழகா இருந்திருக்கு. பழுத்து விழுந்த இலை தன்னோட இருப்ப பதிச்சிருக்கு, மனதை கொள்ளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம கூட ஒரு சில சமயங்கள்ல இத பார்த்திருப்போம். தாமிர இலை, இலையின் அடிப்புறம் செம்பு வண்ணத்துல இருந்துச்சுன்னா தாமிர இலை மரத்துக்கு நாங்க செம்படி அப்படின்ற பெயரை வச்சிருக்கோம் சொல்றாங்க. தாமிர வண்ணத்தை செம்பு வண்ணம் என சொல்றது அரிதானது. அதனுடைய இலையின் மேற்புறம் பசுமை வண்ணத்திலையும் கீழே பார்த்தோம் அப்படின்னா செம்பு வண்ணத்திலையும் இருக்கும். ஓர் இலையில ரெண்டு வண்ணங்கள் உறைஞ்சிருக்கிறது தனி அழகுன்னு சொல்லலாம். காற்று இல்லாத நேரத்துல அந்த அழகு வெளிப்படுறதுல. சீரா வீசக்கூடிய சின்ன காற்றுல சிற்றிலைகள் சுழன்றாடும் போது இரண்டு வண்ணங்களும் கலந்தாடி அழகூட்டும். வேறு எந்த மரமும் இது போன்ற அழக விரித்ததில்லைங்க. தேக்கு மர இலைகள் மிக பெருசு, அதுல சோறு உண்ணலாம்னு சொல்லுவாங்க. தேக்கு மரம் வணிக நோக்குல பயன் தரக்கூடிய அளவு வளர்றதுக்கு 30 ஆண்டுகளுக்கு மேல ஆகும். இங்க அது பெருசா வளரல. ஈட்டி மர இலைகள் சின்னது. நாங்க நட்ட 5 நாற்றுகள்ல 3 மட்டுமே மரமா வந்திருக்கு. 2 காஞ்சி போச்சு. காஞ்ச மரங்களை வீணாக்க மனம் இல்லாம அதோட துண்டுகளை எடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொல்றாங்க. அது பயன்படுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியலன்றாங்க. ஈட்டி மரம் வணிக நோக்குல பயன்படும் அளவு வளர 80 ஆண்டுகள் ஆகும். எந்த வகை மரத்தையும் வணிக நோக்குல நாங்க வளர்க்கலன்னு சொல்றாங்க. இயல்பா இந்த பகுதியில இருந்திருக்க கூடிய மரங்கள் செடி கொடிகள் அனைத்தையும் வளர விட வேண்டும் அப்படின்றதே எங்களுடைய நோக்கம்னு சொல்றாங்க. மலை துளியோ பனி துளியோ இலைகள்ல ஒட்டிட்டு இருக்கிறப்ப அதன் மீது கதிரொலி பட்டுச்சு அப்படின்னா அது மின்னக்கூடிய அழகுக்கு ஈடா பொண்ணும் மணியும் கொடுக்கவே இயலாது. காடெங்கும் இலைகள் மின்னும் அழகை எதனுடன் ஒப்பிட இயலும்? இயற்கை அழகுக்கு இணை வேற எதுவும் உண்டோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரசனையோட. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துட்டே

0: நல்லிணக்கம் மலரட்டும், நல்வாழ்வு பெருகட்டும். அனைவருக்கும் இனிய ஓணம் தின நல்வாழ்த்துக்கள்.
1: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாய்மையில்
0: SS Academy பெருமையுடன் வழங்கும்
2: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
2: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
2: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6, ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம்.
2: தொடர்புக்கு 9585500999.

0: நபி திருநாள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் நூர் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் திரு அகமது இலியாஸ் நூரானி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மௌலவி முஹம்மது இலியாஸ் நூரானி, பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, சேலம். அனைவருக்கும் மீலாது நபி வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மீலாது நபி என்பது அகிலத்திற்கோர் அருட்பிடம்பாய் அவனியில் வந்துதித்த அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புவியில் பிறந்த நாளை பெருநாளாய் உலக மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய நாள் இது. இந்த நாள் நபியின் நாயகம் அவர்கள் பிறந்த நாள் மட்டுமல்ல, உலகத்திற்கு மிக பெரும் மாற்றம் கிடைத்த நாள் என்பதாகவும் சொல்லலாம். காரணம், அரபு தேசத்தில் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஒளிப்பிழம்பாய் பிறந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்கின்ற காலம் அது. அநீதம் இழைக்கப்படக்கூடிய காலம் அது. மதுவும் சூதுவும் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருந்த காலம் அது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நபிகள் நாயகம் மிக பெரும் ஒரு சாதனையை செய்தார்கள். அனைவருக்கும் ஏகத்துவத்தை மட்டும் போதிக்காமல் அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை மனித சமுதாயத்திற்கு போதனையாய் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையை பேசுங்கள், அமானிதத்தை பேணுங்கள், பெற்றோரை மதியுங்கள், அண்டை விட்டாருக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், அனாதைகளை அரவணையுங்கள், பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை வழங்குங்கள், யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் என்பதாக இதுபோன்று பல்வேறு போதனைகளை

செய்திருக்கிறார்கள். நறுகுணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிகப்பெரும் நறுகுணத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம். கல்விக்கு மிகப்பெரும் புரட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாய் பெண் கல்விக்கு அவர்கள் மிகப்பெரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். பெண்கள் கல்வி கற்க வேண்டும். காரணம், ஒரு பெண் சமூகம் கல்வி கற்றால் அது அடுத்த ஒரு சமூகத்திற்கு, அவருடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அடுத்த ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரும் மாற்றாய் அவர்கள் அமைவார் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் போதித்திருக்கிறார்கள். குறிப்பாய் இந்த நாளில், நபிகள் நாயகம் பிறந்த இந்த நாளில், திருநாளில் சில விஷயங்களை நாம் மனதில் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் போதித்த அன்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டிய நீதத்தை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் போதித்த மனிதநேயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைத்து வித மக்களுடன் சகோதர சமயத்துடன் பழகுவதன் மூலமாக அவர்களின் சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்கியவர்களாக ஆகுவோம். வல்ல அல்லாஹ் இந்த நாளில் அவருடைய சுன்னத்துகளை பேணக்கூடியவர்களாக நம் அனைவரும் ஆக்கியருள் புரிவானாக. வஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசி இருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கத நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரம் வேளாண் அறிவியல் நிலையத்துல உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் முல்லைமாறன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நுண்கீரைகள் வளர்ப்புல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்கு. இப்ப ரெயின்போ ட்ரேன்னு ஒண்ணு இருக்குங்க, அந்த ட்ரேன் பாத்தீங்க அப்படின்னா வளர்க்கக்கூடிய கீரைகள் வந்து கலர் கலரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: நுண்கீரைகளே பாத்தீங்கன்னா, நீங்க வானவில் அப்படின்ட்டு ரெயின்போ இதே இருக்கும், ஒன்னு வந்து சிகப்பு நிறங்கள்ல இருக்கும், இதுல பாத்தீங்கன்னா லைக்கோபின் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கும். இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பீட்ரூட்டு, அதுக்கடுத்தது வந்து ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர்னா கார்போட்டின் ஆயிடுச்சிருக்கும், சில விட்டமின் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கேரட்ல அந்த சீட்லிங்ஸ் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து நீளம், நீளத்துல பாத்தீங்கன்னா கேபேஜ் சீட்ஸ், அது வந்து அதுல ஆந்தோசைனின் அப்படின்னு இருக்கு, இது கேன்சரை வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கடுத்தது வந்து கிரீன்ஸ், இதுல வந்து சப்போனைன் அப்படின்னா அமராந்தஸ், அதாவது கீரைகள். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ஒயிட், ஒயிட் பாத்தீங்கன்னா அந்த இதுல இருக்கும் கார்லிக், கார்லிக்ல பாத்தீங்கன்னா நல்ல பாக்டீரியஸ், இது எவ்வளவு நாள் முளைக்க வைக்கலாம், எவ்வளவு நாள் ஊற வைக்கலாம், எவ்வளவு நாள் அறுவடை செய்யப்படும். இது நான் சொன்ன இந்த சூரியகாந்தியில என்னென்ன பார்த்தோம், இந்த நுண்கீரைகளை என்னென்ன வந்து வேல்யூடட் அப்படின்னாக்க, நாங்க வந்து வீட்டுல என்ன செய்யறோமோ அதை மட்டும் சொல்றோம். இது நுண்கீரைகளுடைய சாலட், இது என்னன்னு பாத்துக்கோங்க. இது நுண்கீரை வந்து 100 கிராம் எடுத்துட்டு தோல் நீக்கிய துண்டுகள், அதுக்கடுத்தது வந்து அவகாடோ, அது மாதிரி இல்லாட்டினா கேரட்டு, நறுக்கிய வால்நட்ஸ், இது மாதிரி பண்ணிட்டு கலந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது கூட ஹனி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாலட்டு, இது வந்து சூப். இது முக்கியமா பாத்தீங்கன்னா வளர்ற சூழ்நிலைன்னு பாத்தீங்கன்னா வெப்பம், ஈரப்பதம், ஒளி, காற்று, இது மூணும் வந்து ரொம்ப முக்கியம் இந்த வளர்ற சூழ்நிலைக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஐடியல் மைக்ரோ கிரீன்ஸ் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 1-3 நாள், ஜெர்மினேஷன் பாத்தீங்கன்னா 20-24 டிகிரி சென்டிகிரேட் தேவைப்படும். இது தெர்மோமீட்டர் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும், வெளியில வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 3-10 டேஸ் ஆப்டர் ஜெர்மினேஷன் பாத்தீங்கன்னா 25-29 மார்க், அதாவது 3வது நாள்ல இருந்து 10வது நாள் வரைக்கும். அதுக்கடுத்தது வந்து குறைஞ்ச பட்ச வெப்பம்,

0: அதாவது நம்ம என்ன பண்ணோம்னாக்க மார்க்கெட்டிங் போகணும். மார்க்கெட்டிங் போகணும்னாக்க கொஞ்சம் குரோத் வந்து ஸ்லோவாக இருக்கும். நம்ம அதுக்கு வந்து கோயின்சைட் ஆன ஒருத்தர் வந்து இது ஆர்டர் கேட்டிருக்காருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணும் அப்படின்னாக்க கொஞ்சமாக வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னாக்க 18 to 22 degrees centigrade வரணும். நல்ல மெதுவாக வளர்ச்சி வேணும்னாக்க
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மைக்ரோ கிரெயின்ஸ் வளர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், சேவல் கூட எந்திரிச்சிச்சுடா, டக்குன்னு எந்திரிடா.
2: என்னடா இவ்வளவு காலையில வந்து எழுப்பிட்டு இருக்க?
1: டேய், டைம் ஆயிடுச்சா, எந்திரிடா.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம

0: உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
1: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: ஒரு துளி நீர்தானே என்ற அலட்சியம் வேண்டாம். தண்ணீர் குழாய்களை பாதுகாப்பாக மூடுவோம். நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: மல்பெரி விவசாயம் செய்யறதுக்கு செட்டு வந்து எந்த மாதிரி அமைக்கணும், எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்கமா வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க அக்கா. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: நல்ல ஒரு விவசாயம் தான், ஆனா மெயினா தண்ணி இருக்கணும். ஷெட்டு வந்து நீட்டத்துல கட்டிக்கணும், நீட்டு அகலத்துல கட்டக்கூடாது. இதுக்கு வந்து நீட்டத்துல கட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 100 முட்டை புழு வரைக்கும் வச்சுக்கலாம். குறு விவசாயிங்களுக்கு கம்மியா வச்சாலும் இப்ப ரெண்டு பேர் வேலை செய்யறாங்கன்னா ஒரு 50 ஒரு 75 அந்த அளவுக்கு செய்ய முடியும். நம்ம அதிகமா செய்யறோம், ஒரு 5 ஏக்கரா காடு இருக்கு, நம்ம அதிகமா செய்யறோம் அப்படிங்கும் போது 150 200 முட்டை சாதாரணமா வைக்கலாம். அதுக்கு வந்து ஆள் போட்டு தான் வைக்க முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 1 lakh மேல கூட சம்பாதிக்கலாம். ஒரு 100 முட்டை 200 முட்டை வைக்கிறாங்க அப்படின்னா சாதாரணமா 1 lakh வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதுல நிறைய படிச்ச இளைஞர்கள்லாம் இதுல இருக்காங்க. நாங்க வந்து ஒசூர்ல எங்களுக்கு ட்ரைனிங் சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு 4 ஆகுது இந்த பிசினஸ்ல வந்து. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒசூர்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பேட்ச் வந்து நாங்க நல்லா ஓரளவுக்கு எடுத்துட்டு இருக்கோம். இப்ப இந்த மந்த்ல தான் எங்களால பேட்ச் சரியா கொண்டு வர முடியல. ஏன்னா எங்களது வந்து மேட்டு பகுதின்னு சொல்லுவாங்க காடு. அதனால மேக்சிமம் இங்க விவசாயத்துல தண்ணி இல்ல, நீரோட்டமே இல்ல. இப்ப எங்க பகுதி ரொம்ப ட்ரையான ஏரியா, அதனால இப்ப வந்து எங்களால செய்ய முடியல. இப்ப தண்ணி நாங்க வாங்கி விட்டு செடி சாக கூடாது அப்படிங்கறதுக்காக, இவ்வளவு உருவாக்கி நம்ம கண்ணு முன்னாடியே சாக கூடாது அப்படிங்கறதுக்காக தண்ணி வாங்கி விலைக்கு வாங்கி விட்டு தான் நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம். இல்லைன்னா அடுத்த மாசம்லாம் இந்த பேட்சை வைக்க முடியாது. இப்ப இருக்கிற மாதிரி செய்ய முடியாது, வாய்ப்பு கம்மி தான். இதே நிலை நீடிச்சுட்டே இருந்துச்சுன்னா, அதனால என்ன சொல்றது, இந்த ஏரி குளங்கள் இந்த மாதிரி இடத்தெல்லாம் தண்ணி தேக்கம் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நீரோட்டம் கிடைக்கும், எங்க கிணத்துங்கெல்லாம் தண்ணி ஊறும். இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க மின்னாம்பள்ளி ஏரின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் பெரிய ஏரி, அதெல்லாம் ரொம்ப வறண்டு போயிருக்கு. அதனுடைய நீர்த்தாக்கம் எங்களுக்கு எங்க கிணத்துக்கெல்லாம் இப்போ தண்ணி, அந்த ஏரியில தண்ணி இருந்துச்சு அப்படின்னா எங்க கிணத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா நீரோட்டம், எங்க போருங்களையும் கொஞ்சம் நீரோட்டம் இருக்கும். எங்களுக்கு அப்போ வந்து விவசாயம் செய்யறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தண்ணி இருக்கிறதுனால. இப்ப அந்த ஏரியை பாத்தீங்கன்னா எல்லாம் முள்ளுக்காடா இருக்குது, ஃபுல்லா எல்லாம் தண்ணி இல்ல, வறண்டு போயிருக்கு. அப்படிங்கும் போது இப்ப எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிருச்சு. எங்களுக்கு இப்ப வீட்டு செலவுக்கு தான் ஆகுது. இப்ப நாங்க இன்னும் ஒரு 2-3 மாசம் போச்சுன்னா பாத்தீங்கன்னா வீட்டு செலவுக்கே எங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல, அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு தண்ணி. அதனால தண்ணி இருந்தா மட்டும்தான் ஆனா இந்த விவசாயமே செய்ய முடியும் புதுசா செய்யறவங்களுக்கு. ஆனா நல்ல ஒரு ப்ராஃபிட்டான விவசாயத்திலே பெஸ்ட்னு சொல்லலாம். நன்றிங்க.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை மாதிரி, அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல மழையே கம்மியா இருக்கு. இதே தொடர்ந்துச்சு அப்படின்னா நாங்க மல்பெரி விவசாயம் செய்யறதும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அதான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல காய்கறி பயிர்கள் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய பிரணீதா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நம்மள நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம சமையல்ல சேர்த்திருப்போம், நிறைய பேர் அதை கேள்வியும் பட்டிருப்போம். அதே போல கோவை கீரைய எந்த மாதிரி பயன்படுத்தலாம், அதை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் மேடம் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டு இருக்கிறது சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து காட்சினியா என்று அழைக்கப்படக்கூடிய கோவை கீரை. கோவைக்காய் வந்து சமையலுக்கு உபயோகப்படுத்துவோம் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவைக்காயோட இலைகளை வந்து நம்ம கீரையா பயன்படுத்தலாம் அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அந்த கோவைக்காயோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த செடியில வந்து மீதி எந்த வகையான கீரைகள்லயோ காய்கறி பயிர்களும் வளர்க்கும் போது பூச்சி புழுக்களோட தொல்லை இருக்கும். இதை வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான பூச்சி நோய்கள் தாக்கப்படாத ஒரு சிறப்பான செடி. அதனால இந்த இலைகளை வந்து நம்ம வந்து அப்படியே பறிச்சு சமைச்சு உண்ணலாம். இதுவும் நல்ல நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது. இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேண்டாத கொழுப்பு, அதாவது உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை வந்து நம்ம உபயோகப்படுத்திட்டு வரலாம். இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைச்சி உடம்ப வந்து நம்ம எடை கூடாம இருக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். கீரையை மட்டும் சமைச்சு உண்ணாம இதோட ஒன்னு ரெண்டு இலையை நல்லா அரைச்சிட்டு அதுல இருந்து பெறப்பட ஜூசியும் நம்ம வந்து குடிச்சிட்டு வரலாம். இதோட காய்களும் உண்ணுவதற்கு ரொம்ப ஏற்றது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் காய்கறி பயிர்கள் துறையிலிருந்து தமிழ்நாடு கோவைக்காய் ஒன்று அப்படிங்கிற ரகம் கூட நாங்கள் வந்து வெளியிட்டு இருக்கோம். அந்த காய் வாங்கிட்டீங்கன்னா, அந்த காயை வந்து பார்த்தோம் அப்படின்னா பச்சையாகவும் சாப்பிட்டுக்கலாம், சமைச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதை தவிர

0: அதுல இருந்து கீரையும் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு கொடியிலிருந்து நமக்கு அந்த ஒரு வேலியோ அல்லது ஒரு வீட்டோட கூரை பகுதியிலோ இல்ல மாடி மேலே எங்கேயாவது நம்ம ஏத்தி விட்டோம்னா ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 40-50 கிலோ அளவுக்கு அந்த கோவைக்காய் மட்டுமே கிடைக்கும். அதை தவிர கூடுதலா அந்த இலையும் நமக்கு வந்து மகசூல கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இதையும் வந்து வெட்டுக்குச்சி மூலமா தான் நம்ம பயன்படுத்தணும். இது ஒரு கொடி வகை, அதனால வந்து வேர் பிடிச்ச கோச்சிகளை வந்து நமக்கு பூமியில வளர்க்க இடம் இல்லை அப்படின்னா இது வந்து படர்ந்து வளரும். அதை வந்து தொட்டியிலையும் நம்ம நட்டு வச்சு எங்கேயாவது படர விட்டு இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதோட குணங்கள் எல்லாமே பார்த்தோம். எங்கேயாவது வந்து நமக்கு வந்து ஒரு பூச்சிக்கடியோ இல்ல தோல்ல வந்து நம்ம வெயில போயிட்டு வந்தோம் அல்லது ஏதாவது தோல் பாதிப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா உடல்ல ஏற்படக்கூடிய அரிப்பு இதற்கெல்லாமே வந்து அந்த இலையில இருந்து பெறப்படக்கூடிய அந்த சாரை எடுத்து அதை வந்து பூசிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அதோட அந்த விளைவுகளை எல்லாத்தையுமே தோல்ல வந்து நீக்கிறோம்.
1: இப்ப இந்த கோவைக்கீரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கொடி வகை. இத சப்போஸ் நம்ம வந்து வீட்டுல இருக்கக்கூடிய தொட்டிகள்ல நம்ம வளர்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பந்தல்களை அமைச்சு நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. சோன் ஐஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயற்கையை காக்கக்கூடிய அறிவியல் ஆயுதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப ஒரு காட்டை பத்தியோ அங்க வாழக்கூடிய உயிரினங்களை பத்தியோ துறை சாராதவங்க பேசுறப்ப எழுதுறப்ப ஒரு திகில் படத்தை விவரிக்கிறது போல தொடங்குவாங்க. அது ஒரு பயங்கரமான காடு. அங்க சூழ்ச்சி செய்யக்கூடிய நரி இருந்துச்சு, ஆக்ரோசமா புலி வந்துச்சு. இயற்கை காட்டுயிர்கள் குறித்து இது போல நம்ம கிட்ட பலவிதமான கற்பிதங்களை வந்து சொல்லுவாங்க. இயற்கை காட்டுயிர் குறித்த விவரிப்பு மட்டும் இல்லங்க, துறைசார் மொழி நடையும் கூட அறிவியல் பூர்வமா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்து முன்னோடியா வழி காட்டினவங்க முகமது அலி. ஆண் குயிலுக்கு தான் இனிமையான குரல் இருக்கு, ஆனா பெண் பாடகிகளுக்கு இசை குயில் அப்படின்ற அடைமொழி கொடுக்கிறோம். ஃபீனிக்ஸ் போல உயிர் தெழுவோம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு புராண புனைவு பறவை. நிஜத்துல அது போல் ஒரு பறவையே இல்லங்க. இப்ப நெருப்பு கோழி இருக்கு இல்லையா, அது வந்து மண்ணுக்குள்ள தலைய பொதிச்சுக்கிட்டு எழும் இல்லையா, அந்த மாதிரி நெருப்பு கோழிகள் தரையில இடப்பட்ட முட்டைகளை பாதுகாக்கவே தலைய கீழே சாய்க்குது. ஒப்புமையா நம்ம சொல்றப்ப வீரத்துக்கு சிங்கம், இழிவுக்கு கழுத, சாவுக்கு ஆந்தை, அன்புக்கு அன்னம், பேய்க்கு புளிய மரம், சமாதானத்துக்கு புறா அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துறோம். உண்மையாலுமே இந்த குணங்களுக்கும் மேற்கண்ட உயிரினங்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லங்க. இது போல மொழி நடையின் அலங்காரம், வசீகரத்துக்காக சேர்க்கக்கூடிய அடைமொழிகள், விவரிப்புகள் இயற்கை காட்டுயிர்களை பத்தின அறிவியலுக்கு முரணான பார்வையோட கட்டுப்பெட்டித்தனத்துடனும் இருக்கிறத சுட்டி காட்டினவங்க முகமது அலி. எவ்வளவு பெரிய கவிஞர், தலைவர், எழுத்தாளரா இருந்தாலுமே இயற்கையை பத்தி தெரிஞ்சுக்காம அவங்க எழுதினவற்ற அறிவியல் கண் கொண்டு ஆராய்ஞ்சவங்கன்னு சொல்லலாம். இந்த விமர்சனங்களை முகமது அலி சொல்லும் முறை இனிப்பு தடவாத வகையில இருந்தாலுமே அவங்க சொல்லும் அத்தனையும் அறிவியல் உண்மைகள் அப்படின்னு சொல்லலாம். துறை சார்ந்து இயங்குபவர்களும் சரி, கவிஞர், எழுத்தாளர் போன்றோரும் சரி, எதை பற்றி எழுதுவதாக பேசுவதாக இருந்தாலுமே அடிப்படைகளை ஆழமா வாசிக்கணும். தெரியாத விஷயங்களை துறை சார்ந்தவங்க கிட்ட கத்துக்கணும். எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுறத எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடியவர். இயற்கை பாதுகாப்புக்காக இயற்கை காட்டுயிர் காடுகள் பாதுகாப்பு சார்ந்த தமிழ் எழுத்துக்கு அச்சாரமிட்டவர்கள் முதன்மையானவர் முகமது அலி. இயற்கை பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபடுறதுக்காகவே அஞ்சல் துறையில பார்த்து வந்த வேலைய 1980களில் துறந்தாரு. நான் வாழ்ந்த மேட்டுப்பாளையம் பகுதியே காடுகள் சூழ்ந்து காட்டுயிர்கள் நிறைஞ்சிருக்கு, அத உற்று நோக்கவும் புரிஞ்சுக்கவும் தயாரான அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. காட்டுயிர் அப்படின்ற இயற்கை வரலாறு காட்டுயிர் பாதுகாப்புக்கான இதழ தொடங்கியிருக்காரு. அவரு சிறந்த கோட்டோவியரும் கூட அப்படின்னு சொல்லலாம். அவருடைய இதழ்கள்ல பல நூல்கள்லயும் அவரே வரைஞ்ச ஓவியங்கள்ல பார்க்கலாம். முனைவர் க. யோகானந்தர், டாக்டர் வசந்த் ஆல்வா

ஆகியோரோட இணைஞ்சு இயற்கை வரலாற்று அறக்கட்டளைய உருவாக்கி செயல்பட்டாரு. பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, மேட்டுப்பாளையம் பள்ளி கல்லூரிகள்ல இயற்கை விழிப்புணர்வு பணிகள்ல அந்த அறக்கட்டளை ஈடுபட்டு வருதுங்க. பள்ளிகள்ல கற்றுத்தரக்கூடிய அறிவியல் உயிரியல் நடைமுறை வாழ்க்கையோட சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களோட தொடர்பு படுத்தப்படுறதுலன்னு சொல்றாங்க. பாட புத்தகத்துல படிக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இயற்கைய புரிஞ்சுக்க மாணவர்கள் முயல்றாங்க. ஆனா திறந்த வெளிக்கு இட்டு சென்றதுனால இயற்கைய நேரடியா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னங்க இயற்கையை காக்கக்கூடிய அறிவியல் ஆயுதம் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக யார் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, பூங்கோதை நாகராஜன். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆசிரியர். அவங்களுடைய ஆசிரியர் பணி பற்றியும் அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்லூரி காலங்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட வந்து கேட்கலாம். வணக்கம் பூங்கோதை, எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்.
1: உங்க கூட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி.
2: நன்றி.
1: உங்களை பத்தி சொல்லுங்க பூங்கோதை.
2: என்னோட பேர் வந்துட்டு பூங்கோதை நாகராஜன். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சென்ட்ரல் லா காலேஜோட சிஸ்டர் இன்ஸ்டிடியூட்டான சென்ட்ரல் லேர்னிங் கேம்பஸ்ல தமிழ் ஆசிரியரா பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
1: எப்படி வந்து இந்த ஒரு ஃபீல்ட் வந்து சூஸ் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: இந்த ஃபீல்ட் சூஸ் பண்றதுக்கு பர்டிகுலர் ரீசன் பாத்தீங்கன்னா எங்க தாத்தா தான். ஏன்னா எங்க தாத்தா வந்துட்டு ரிட்டையர்ட் தமிழ் ஹெட் மாஸ்டர். அவருடைய தமிழ் ரொம்ப பிடிச்சு போய் ஏன் நம்மளும் தமிழ் படிக்க கூடாதான்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் தமிழ் எடுத்து படித்தேன். இப்போ அந்த துறையில நான் சிறப்பாகவும் போயிட்டு இருக்கேன் நான் நம்புறேன்.
1: உங்களுடைய காலேஜ் லைஃப் பத்திலாம் சொல்லுங்க. நீங்க தமிழ் தானே எடுத்து படிச்சீங்க, அந்த தமிழ் எடுக்கிறதுக்கான ஒரு காரணம் பிடிச்சுதானே சூஸ் பண்ணிருப்பீங்க, அந்த ஒரு ரீசன். அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் பத்தி சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம்.
2: அதுதான் முன்ன சொன்ன மாதிரி தான், தமிழ் பிடிச்சதுக்கு ரீசன் என் தாத்தா மட்டும்தான், வேற எந்த ரீசனும் கிடையாது. என்னோட காலேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோட பிலிட் அண்ட் எம்ஏ ரெண்டு டிகிரியுமே வந்துட்டு தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கலையறிவியல் தமிழ் கல்லூரி கோயம்புத்தூரில் தான் பண்ணேன். அந்த கல்லூரியே தமிழ் கல்லூரிக்கான ஃபேமஸான ஒரு காலேஜ். அந்த காலேஜில் வந்துட்டு நிறைய மோஸ்ட்லி வந்துட்டு பிஏ அப்படின்றத பார்த்தீங்கனாவே இலக்கியங்கள் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த தமிழ் கல்லூரியில் என்ன ஸ்பெஷலாக இருந்ததுன்னா இலக்கணங்கள் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்னவோ எனக்கு தெரியல, அந்த காலேஜ் எனக்கு நிறையாவே கற்றுக் கொடுத்தது. அதுக்கப்புறம் நம்மளுடைய சேலம் சாரதா காலேஜில் எனக்கு பிஎட்டுக்கான அட்மிஷனில் எனக்கு கிடைச்சது கவுன்சிலிங் போய். இந்த காலேஜும் குறைச்சபடி இல்லை, ரொம்ப அருமையாகவே எல்லாத்தையும் எங்களை கொண்டு போச்சு.
1: ஆரம்பத்தில் நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணீங்க இல்லையா, அதுக்கு காரணம் தாத்தா அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அப்பயும் வந்து நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் வந்து போகலாம் அப்படின்னு
2: இல்லை இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு என் அப்பா ஏதாவது வந்துட்டு நீட்டு இந்த மாதிரி என்ஜினியரிங் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகலான்றது சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. ஏன் அப்பா சொல்கிறத படிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு பிடிச்சன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏதோ அப்பாவுக்கே தெரியாமல் அட்மிஷன் எல்லாம் போட்டு அப்பாவோட சிக்னேச்சர் வேணுன்ற ரீசனுக்காக அப்பா கிட்டே போய் சொல்லி அப்பா நான் இந்த மாதிரி போட்டிருக்கேங்கப்பா வாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னை கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஆனால் அவர் யோசித்தது ரொம்ப தப்புன்னு இப்போ அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை நான் உன்னை வந்து என் விருப்பத்துக்காக ஒரு இடத்துக்கு விட்டுருந்தேன் அப்படின்னா நீ இந்த அளவுக்கு எங்களுக்கு பெருமை வாங்கிட்டு வந்து தந்திருப்பியான்றது எங்களுக்கு தெரியலை. உன்னோட போக்கில் விட்டது எங்களுக்கு நல்லதுன்னு இப்போ தோணுதுன்றதை அவர் ரியலைஸ் பண்ணிட்டார்.
1: கண்டிப்பாக நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துருங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: ஜெயராம் கல்லூரி மாணவர்களா நீங்க? உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
1: பிஏஎஸ் ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
0: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
1: முதல் பரிசாக 3,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 2,000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 1,000 ரூபாய் வழங்கப்படும்.
0: நடைபெறும் நாள் August 28 வெள்ளிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா FM 107.8.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: நபி திருநாள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் நூர் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் திரு அகமது இலியாஸ் நூரானி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மௌலவி முஹம்மது இலியாஸ் நூரானி, பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, சேலம். அனைவருக்கும் மீலாது நபி வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மீலாது நபி என்பது அகிலத்திற்கோர் அருட்பிழம்பாய் அவனியில் வந்துதித்த அன்னலம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புவியில் பிறந்த நாளை பெருநாளாய் உலக மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய நாள் இது. இந்த நாள் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாள் மட்டுமல்ல, உலகத்திற்கு மிக பெரும் மாற்றம் கிடைத்த நாள் என்பதாகவும் சொல்லலாம். காரணம், அரபு தேசத்தில் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஒளிப்பிழம்பாய் பிறந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்கின்ற காலம் அது. அநீதம் இழைக்கப்படக்கூடிய காலம் அது. மதுவும் சூதுவும் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருந்த காலம் அது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நபிகள் நாயகம் மிக பெரும் ஒரு சாதனையை செய்தார்கள். அனைவருக்கும் ஏகத்துவத்தை மற்றும் போதிக்காமல் அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை மனித சமுதாயத்திற்கு போதனையாய் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையை பேசுங்கள், அமானிதத்தை பேணுங்கள், பெற்றோரை மதியுங்கள், அண்டை விட்டாருக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், அனாதைகளை அரவணையுங்கள், பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை வழங்குங்கள், யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் என்பதாக இதுபோன்று பல்வேறு போதனைகளை செய்திருக்கிறார்கள். நறுகுணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் என்று சொல்கின்ற அளவிற்கு மிகப்பெரும் நறுகுணத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம். கல்விக்கு மிகப்பெரும் புரட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாய் பெண் கல்விக்கு அவர்கள் மிகப்பெரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். பெண்கள் கல்வி கற்க வேண்டும். காரணம், ஒரு பெண் சமூகம் கல்வி கற்றால் அது அடுத்த ஒரு சமூகத்திற்கு, அவருடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அடுத்த ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரும் மாற்றாய் அவர்கள் அமைவார்கள் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் போதித்திருக்கிறார்கள். குறிப்பாய் இந்த நாளில், நபிகள் நாயகம் பிறந்த இந்த நாளில், திருநாளில் சில விஷயங்களை நாம் மனதில் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் போதித்த அன்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டிய நீதத்தை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் போதித்த மனிதநேயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைத்து வித மக்களுடன் சகோதர சமயத்துடன் பழகுவதன் மூலமாக அவர்களின் சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்கியவர்களாக ஆகுவோம். வல்ல அல்லாஹ் இந்த நாளில் அவருடைய சுன்னத்துகளை பேணக்கூடியவர்களாக நம் அனைவருளும் ஆக்கியருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம கூட தமிழாசிரியர் பூங்கோதை அவங்க வந்து இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. தொடர்ச்சியாக பூங்கோதை, நீங்கள் வந்து காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் முதலாக யூஜி டிகிரி வந்து அங்கே தான் வந்து பண்ணிங்க. எப்படி ஃபேமிலியெலாம் விட்டு தனியாக போயிட்டு கோயம்புத்தூரில் வந்து தங்கி படிச்சிங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் பூங்கோதை.
4: அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் அது நான் ஆசைப்பட்டு எடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வீட்டில் சொல்லவும் முடியாது. வீட்டில் சொன்னால் நாங்களாம் ஒன்று சேர்த்து விட்டோம், நீயா தானே போய் ஜாயின் பண்ணிட்டா அப்போ கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த 5 வருடம் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் வந்துட்டு ஏற்றம் இருக்கதா செய்யும். அதே மாதிரி அந்த 5 வருடங்களும் ஏற்றம் இல்லைனாலும் இறக்கம் இல்லைனாலும் அப்படியே மைல்டாக போனதுனால ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வீட்டுக்கு வந்தாச்சு.
3: இப்போ அந்த காலேஜில் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் வந்து இருந்தாங்களா, இல்லை நீங்கள் தனியாகவே போயிட்டு சேர்ந்து படிச்சிங்களா?
4: யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியாகவே தான் போனேன். தனியாக போயிட்டு வீட்டில் வந்து ஆக்சுவலி போய் சொல்லிட்டு நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வரேன்றது எல்லாமே சொல்லிட்டு நானாக போய் அட்மிஷன் எல்லாமே போட்டு வந்து தான் ஜாயின் பண்ணது. மற்றபடி சூப்பராக இருக்கும். அது பேரூர் ஆதீனம் அப்படின்ற ஒரு ஆதீனத்துக்கு கீழே வரும். நிறையா திருமுறைகள் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, தேவாரம், திருவாசகம் இந்த மாதிரி. மார்கழி மாத நோன்பு அந்த கல்லூரியில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கும். ஒன்பானிரவு பெருவிழா அப்படின்றது இன்ன வரைக்குமே, நான் காலேஜ் படித்து முடித்து இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, இன்னும் வரைக்குமே அது நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்கு.
3: கண்டிப்பாக பூங்கோதை, அந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்க சமயத்தில் உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்ததா, இந்த மாதிரி வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி?
4: நியூஸ் ரீடிங்,
3: நியூஸ் ரீடராக போகணுன்றது,
4: நியூஸ் ரீடராக போகணுன்றது என்னோட ஆசை. என் தாத்தாவோட தமிழ் உச்சரிப்பு ரொம்ப பிடிக்குன்ற ஒரு ரீசனுக்காக கொஞ்ச நாள் தமிழாசிரியராக பணியாற்றிட்டு வேறு எங்கேயாவது துறையில் கிடச்சிது ஜேர்னலிசம் ஏதாவது படிக்க முடிஞ்சால் படிச்சுட்டு ஒரு செய்தி வாசிப்பாளராக ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய நீண்ட நாள் கனவு.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய ஆசை வந்து நிறைவேற வாழ்த்துக்கள். உங்களுடைய தமிழ் உச்சரிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அழகாக இருக்குது, நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து மேலே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை தாண்டி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா?
4: புத்தகம் எழுதணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நிறைய புத்தகங்கள் நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன், வாசிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன்.
3: எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அந்த புத்தகம் படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்? பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் படிக்குள்ள நான்லாம் வந்து அந்த புத்தகம்லாம் வந்து என்னன்னு தெரியாது. காலேஜ் முடிச்சு ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் தான் வந்து புத்தகம்லாம் வந்து படிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு?
4: நான் 11ஆம் வகுப்பிலிருந்து புத்தகம் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு எப்போன்றது சரியாக சொல்ல தெரியல, ஆனால் வந்து விகடனில் வந்து வேள்பாரி அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதின புத்தகம்
3: பெற்ற ஒரு நாவல்
4: அது வேள்பாரி. அந்த புத்தகம் வந்துட்டு நான் 11th or 12th சம்திங் ஏதோ மிடில் பேஜ் ஏதோ ஒரு டைம் சும்மா எடுத்து படிக்கிறப்போ அதில் இருந்த வாசகங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எழுத்தினுடைய அமைப்பு முறை ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. அந்த புத்தகம் மேலே அந்த புத்தக வரிகளை படிக்க ரொம்ப ஆர்வப்பட்டதுக்கு அப்புறத்துல இருந்து தான் எனக்கு புத்தகங்கள் வாசிக்கணுங்கிற எண்ணமே வந்தது.
3: கண்டிப்பாக பூங்கோதை, தொடர்ந்து நீங்கள் படித்த புத்தகங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து

0: என்னடா இவ்வளவு காலையில வந்து எழுப்பிட்டு இருக்க,
1: டேய் டைம் ஆயிடுச்சா, இன்றுடா காலேஜ் வேற போகணும்.
0: காலங்காத்தாலியாவா?
1: சேவல் காலங்காத்தால கூவுச்சுன்னா என்னடா அர்த்தம்?
0: என்ன அர்த்தம்?
1: அது எழுந்திருச்சுன்னு அர்த்தம். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க.

0: வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான் எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சி நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, புங்கோதை நாகராஜ், தமிழ் ஆசிரியர். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கை, அதுக்கப்புறம் எப்படி இந்த ஒரு ஃபீல்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து இப்போ இருந்துட்டுருக்காங்க. புங்கோதை, நீங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து படிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட 11 வகுப்பிலிருந்து புத்தகங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை புத்தகங்கள் வந்து படிச்சிருப்பீங்க புங்கோதை?
4: இன்னைக்கு வரைக்கும் ஒரு 50 புத்தகங்கள் படிச்சிருக்கேன்.
3: 50 புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க. நீங்க அந்த புத்தகம் படிக்கிறது மூலமா கத்துக்கிட்ட விஷயங்கள், உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு புத்தகம்?
4: ரொம்ப பிடித்த ஒரு புத்தகம் அப்படினா வேள்பாரி சொல்லலாம். லதா அவர்கள் எழுதின கழிவறை இருக்கை அப்படிங்கற ஒரு புத்தகம் சொல்லலாம்.
3: இப்ப இத்தனை வருடங்களா நீ ஒரு 50 புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க. இது மூலமா என்ன கிடைச்சது உங்களுக்கு?
4: என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மன அமைதி. அந்த புத்தகத்துக்கு வந்துட்டு படிக்கிறப்போ யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பார், ஃப்ரான்சிஸ் கிருபா அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருப்பார், புத்தகம் அப்படின்றது என்னன்னா நீங்கள் வந்துட்டு உயிரற்று கிடக்கக்கூடிய ஒரு சடலங்களை எடுத்து உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக நீங்கள் உயிர்ப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையாலுமே அதுதான் உண்மை. அந்த புத்தகங்களை நம்ம கடையிலிருந்து வாங்கும் பொழுது நமக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. அதை படிக்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய உயிரோட்டம் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். சில புத்தகங்கள் அள வச்சிருக்கு, சில புத்தகங்கள் சிரிக்க வச்சிருக்கு, சில புத்தகங்கள் இது நம்மளா அப்படின்ற பெரிய கேள்விகளை கேட்க வச்சிருக்கு. இந்த மாதிரி புத்தகங்கள் தரக்கூடிய இன்பம் எதுவுமே தராதுன்றத நான் சொல்லுவேன்.
3: கண்டிப்பா 50 புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க பூங்கோதை. நீங்க கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு ஏதாவது ஒரு புத்தகம் வந்து நீங்க ரெஃபர் பண்ணணும்னா இந்த புத்தகம் படிக்கலாம்னா இந்த புத்தகம் சொல்லுங்க.
4: கழிவறை இருக்கை. கழிவறை இருக்கை கண்டிப்பாக படிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்துட்டு நம்மளுடைய லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய குழந்தைகளையும் புத்தகம் படிக்கிறதுக்கான ஆர்வத்தை நம்ம தான் தூண்டணும்னு நான் நினைக்கிறேன்.
3: கண்டிப்பாக பூங்கோதை, இன்றைக்கி வந்து ஒரு தமிழ் ஆசிரியராக வந்திருக்கீங்க. அந்த ஒரு ஆசிரியர் பணி எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள்.
4: ஆசிரிய பணி, அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்றாங்க, அது என்னமோ உண்மை தான் நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கும் நான் நினச்சி பார்க்கல. தமிழ் படித்ததுனாலே என்னவோ, ஆசிரியர் ஆனதாலே என்னவோ எனக்கு தெரியலை. ஆனால் மாணவர்கள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியதுன்னு நிறையா விஷயங்கள் இருக்குது. நமக்கு கொடுக்குற அறிவுகள் அவங்களுக்கு பத்தலையோன்றது தோணுது. அதுக்காக நம்மளே நம்மளை வந்துட்டு தயார்படுத்திட்டு போகணுன்றதை நான் இந்த ஒரு வருட காலமாக கற்றுக்கிட்டது. அது என்னோட மாணவர்கள்கிட்ட இருந்து. நான் இது வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு தனியாக ஒருத்தங்களா வந்து இந்த இடத்துல இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்தது அப்புறம்தான் என்னோட வாழ்க்கை ஏதோ நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
3: கண்டிப்பாக பூங்கோதை, நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆசிரியர் பணி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் கேட்டு வந்துருங்க.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நம்ம கூட வந்து தமிழாசிரியர் பூங்கோதை நாகராஜன் நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க பூங்கோதை.
1: அந்த ஸ்கூல் வந்துட்டு எர்காட்ல இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள வந்தா வாழவந்தி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல சென்ட்ரல் லேர்னிங் கேம்பஸ் அப்படின்ற ஒரு பள்ளி. அந்த பள்ளியை பத்தி சொல்லணும்னா ரொம்ப இயற்கை எழில் பொருந்திய ஒரு பள்ளின்னு தான் சொல்லணும். ஃபுல்லா க்ளோஸ்ட் எண்டட் ஏரியாஸா தான் இருக்கும். நீங்க திரும்புற இடத்துல எல்லாம் எங்கேயுமே பில்டிங்ஸ் எல்லாம் பாத்திர முடியாது அவ்வளவு சீக்கிரம். ஃபுல்லாவே வந்துட்டு காடு மலை மயில்கள் நிறைய உயிரினங்கள் மட்டும்தான் அங்கே அதிகமாக இருக்கும். அப்புறம் இப்போதான் வந்து அந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால குறைந்த எண்ணிக்கையில் தான் மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே வந்துட்டு நாங்கள் அதிகமாக வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த இடம் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. பூங்கோதை ஏற்காட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் வந்து ஏற்காடு போயிட்டு வரதே ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் அங்கேயே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த ஒரு அனுபவம்,
1: அந்த அனுபவத்தை வந்துட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். உங்களுடைய குழந்தைங்களையும் கண்டிப்பாக நீங்கள் மேலே கூப்பிட்டு வாங்க. யார் இதை கேட்குறவங்களா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு மேலே கூப்பிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு மென்டல் பீஸ், மன நிம்மதி, மன நிறைவு, உங்களுக்குள்ளே நீங்கள் நல்லா பேசிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் மேலே வந்து தான் ஆகணும். ஏன்னா அங்கே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு முறை வந்துட்டு மேலே இருக்கவே இருக்காது. முழுசாக வந்து இயற்கையாகவே தான் இருக்கும். நீங்கள் திரும்புகிற திசை எல்லாமே காடுகள் மரங்கள் மலைகள். இதை பார்க்குறப்போவே உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடச்சிரும். அவ்வளோதான் அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் இல்லை, மேலே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று சொல்கிறாங்க. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களுடைய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் பஸ்ட் ஆகி நீங்கள் வந்துட்டு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி மாறிடுவீங்க. நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ் டெய்லி அப்படின்ட்டு இருக்குன்றதுனால எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு எங்கள் என்ன பிரச்சனை என்னை சுற்றி நடந்துட்டு இருந்தாலும் அது எனக்கு பற்றி கவலையே இல்லை. அங்கே திடீர் திடீர்னு மயில்கள் சவுண்டு, திடீர்னு வந்துட்டு பைசன்ஸ் வரும், திடீர்னு ஏதாவது ஒன்று குறுக்கு குறுக்க ஓடிக்கிட்டு இருக்கும். அதையெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சே அவ்வளோதான் வாழ்க்கை நல்லா இருக்குல்ல, இது இந்த நிம்மதி போதாதா, கீழே இருக்கிற மனிதர்கள் வந்துட்டு எவ்வளவோ வந்துட்டு தினமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப ப்ரெஷரான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் வந்து மேலே வாழ்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற பிளெயின்ஸை விட ஹில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்றதுதான் என்னோட கருத்து.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக பூங்கோதை, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அந்த இடம் உங்களை வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல் எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
3: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம கூட வந்து தமிழ் ஆசிரியர் பூங்கோதை, அவங்க வந்து இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. பூங்கோதை, நீங்க வந்து ஒரு ஆசிரியராக உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி தரும்போது நீங்க எப்படி வந்து ஃபீல் பண்றீங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க பூங்கோதை.
4: ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ பிடிக்கணும்னா எனக்கு அது சொல்லவே தெரில. ஆனால் உண்மையாலுமே அந்த மாணவர்கள்கிட்ட இருந்து நான் நிறையாவே கற்றுக்கிட்டேன். அவங்க கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து கோபப்பட்டு நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னா அது புரிய மாட்டேங்குது. அன்பாக சொல்லித்தந்தா சில நேரங்களில் புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் அந்த அன்பையே வந்துட்டு வேற மாதிரி சில நேரத்தில் பயன்படுத்திக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் அங்கே வாழ்கிற நிறையா குழந்தைகள் வந்துட்டு அன்புக்காக ஏங்குறாங்க. மேம் நீங்கள் வாங்க கிளாஸ்க்கு, மேம் நீங்கள் இதை சொல்லித்தாங்க, மேம் எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்மளை அந்த பசங்க எந்த இடத்துல வச்சுருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த பசங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அன்பு அந்த மாதிரியே இருக்கிறதுனால அன்பா சொல்லித்தந்தா புரியுமான்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அன்பு ஓரளவுக்கு அந்த பசங்களை மாத்துன்றதை வேணா நாங்கள் கற்றுக்கிட்டேன் அந்த பள்ளி மாணவர்கள்கிட்ட இருந்து.
3: உங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் வந்து போய் படிச்சிங்க, அதுக்கப்புறம் சேலம் வந்து படிச்சிங்க, ஆனால் ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தானே. எப்படி வந்து வீட்டில் வந்து அலோவ் பண்ணாங்க, உங்கள் ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
4: ஃபேமிலி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு நீங்கள் என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கப்பா, நீ படிக்கிறது நீ பண்ணுறது அதில் நான் தலையிட முடியாது. ஏன்னா வந்து அம்மாவுக்கு எஜுகேஷனோட முக்கியத்துவம் தெரியும். அம்மாவுக்கு வந்துட்டு ப்ராப்பர் எஜுகேஷன் அப்படின்றது கிடைச்சதே கிடையாது. அவங்க சின்ன வயசில் இருந்தப்பவே அவங்க ஏஜில் இருந்தப்போ அம்மா அப்பா யாருமே படிக்க விடலை, அவங்க அம்மா அப்பா யாருமே படிக்க விடலை. அதனாலயோ என்னவோ அம்மாவுக்கு வந்துட்டு ஒரே ஏக்கம், நான் படிக்க முடியாததுன்னா என் பொண்ணுங்க பண்ணிடணும். ஆனால் என் அம்மா ஒரு நாளும் அவங்களுடைய கனவு எங்கள் மேலே திணிக்கலை. அவங்களுடைய கனவுன்னு பார்த்தீங்கன்னா அது கல்வி.

0: மட்டும்தான். அந்த கனவை தான் எங்கள் மேலே திணிச்சாங்க. ஒருவேளை அந்த கல்வின்ற கனவை எனக்கு கொடுத்ததுனாலையோ என்னவோ, என் அக்காவுக்கும் என் தம்பிக்கும் கொடுத்ததாலேயோ என்னவோ, நாங்கள் எல்லாருமே ஒரு இடத்துல நல்லாவே இருக்கோம். நிறையா பேசுவாங்க, சுற்றத்தார்கள் சொல்லவே வேண்டாம், அப்பா வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு எகெயின்ஸ்டாக இருப்பார், அம்மாவுக்கு எகெயின்ஸ்டாவோ எங்களுக்கு எகெயின்ஸ்டாவோ பண்ணாதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தவங்க தான். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம படித்து முடிச்சுட்டு மேலே வரப்போ நம்ம நாலு விஷயம் பேச ஆரம்பிக்கிறப்போ கூட இருக்கிறவங்க வந்துட்டு படித்த திமிரில் பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதுல தான் எல்லாமே இருக்குது. எப்படியோ ஹேண்டில் பண்ண வச்சு இவ்வளோ தூரத்துக்கு வந்தாச்சு.
1: ரொம்ப ரொம்ப நன்றி பூங்கோதை, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது உங்களுடைய காலேஜ் லைஃப், அதுக்கப்புறம் தமிழ் மேலே இருக்கிற ஒரு ஆர்வம், அந்த ஆர்வம் எப்படி வந்தது, அதுக்கப்புறம் ஒரு தமிழ் ஆசிரியராக உங்களுடைய பணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பிடிக்கும், அதே மாதிரி நீங்கள் படித்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பவனர்களே,

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: நேயர்கள் எல்லாருக்குமே உற்சாகமான ஒரு மதிய வணக்கம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேச வந்துட்டேன் நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்னைக்கு ஓணம் திருநாள் இல்லையா, ஸோ எல்லாருக்குமே அதாவது சோனா எஃப்எம் நேயர்கள் மற்றும் அனைவருக்குமே ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கு என்ன தலைப்பு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி கற்பது அப்படிங்கிறது வேலைக்காகவா இல்லை வாழ்க்கைக்காகவா அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நானுமே எடுத்து வச்சிருக்கேன். நீங்களுமே இந்த தலைப்பின் கீழே பேசணும் அப்படின்னா மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நிலைய என்னான 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த ஒரு மணி நேரம் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஸோ பொதுவாகவே சின்ன வயசில் நம்ம எல்லாருமே இந்த ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம், நீ பெருசானா என்ன ஆக போகிற அப்படின்னு. ஸோ நம்மளுமே அப்போ விவரம் தெரியாமல் நான் வேலைக்கு போவேன், டாக்டர் ஆவேன், டீச்சர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிச்ச ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நம்ம அதை சொல்லியிருப்போம். அதுக்கப்புறமேட்டு தான் தெரிய ஆரம்பிச்சது கல்வி அப்படிங்கிறது வெறுமனே நம்ம வாழ்க்கையோட மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது, வேலைக்காகவும் நமக்கு கல்வி தேவை தான். அதோட வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு வழி நடத்துறதுக்குமே கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமாகவே மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு டிகிரி இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு டிகிரி தானா அப்படின்னு கேள்விகள் வரப்படும். ஆனால் அப்போல்லாம் ஒரு 10th படிக்கிறது, ஒரு 12th படிக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு படிப்பாக இருந்துச்சு. அப்போ மோஸ்ட்டாக ஸ்கூல் வசதியுமே இருக்காது இல்லையா, அதனால் வெளியே போய் இந்த 10th 12th இதெல்லாம் வந்து படிக்கிறதே பெரும் இதாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு காலங்கள் போக போக டெக்னாலஜி டெவலப் ஆக ஆக கல்வி அப்படிங்கிறது எல்லாருமே எளிமையாக கற்றுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருச்சு. ஸோ அது நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் இப்போ இதை பற்றி எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி கற்பது அப்படிங்கிறது வெறுமனே வேலைக்காக மட்டும் கிடையாது, நம்மளோட வாழ்க்கைக்காகவும், ஸோ வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கும் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். ஸோ இந்த தலைப்பின் கீழே நீங்களும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-8. நீங்களும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ தொடர்ச்சியாக 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: SS Academy பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: கல்லூரி மாணவர்களா நீங்க? உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
1: பிஏஎஸ் ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
0: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
1: முதல் பரிசாக 3000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும்.
0: நடைபெறும் நாள் August 28 வெள்ளிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
2: குடும்பங்கள் கூடும், மனங்கள் இணையும், புதியதோர் நம்பிக்கை புன்னகையோடு மலரும். அனைவருக்கும் இனிய ஓணம் தின நல்வாழ்த்துக்கள்.
3: என்ன சேட்டா மனசுலாயோ?

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான், சேவல் கூட எந்திரிச்சிச்சுடா, டக்குன்னு எந்திரிடா.
3: என்னடா இவ்வளோ காலையில் வந்து எழுப்பிட்டு இருக்க?
2: டேய், டைம் ஆயிடுச்சா, எந்திரிடா, காலேஜ் வேற போகணும்.
3: மச்சான், ஒன்று ஒன்று கேட்கவா?
2: காலங்காத்தாலியாவா? சரி கேளு.
3: சேவல் காலங்காத்தால கூவுச்சுன்னா என்னடா அர்த்தம்?
2: என்ன அர்த்தம்?
3: அது எழுந்திரிச்சிச்சுன்னு அர்த்தம்.
4: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க.

0: நபி திருநாள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் நூர் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் திரு அகமது இலியாஸ் நூரானி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மௌலவி முஹம்மது இலியாஸ் நூரானி, பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, சேலம். அனைவருக்கும் மீலாது நபி வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மீலாது நபி என்பது அகிலத்திற்கோர் அருட்பிழம்பாய் அவனியில் வந்துதித்த அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புவியில் பிறந்த நாளை பெருநாளாய் உலக மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய நாள் இது. இந்த நாள் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாள் மட்டுமல்ல, உலகத்திற்கு மிக பெரும் மாற்றம் கிடைத்த நாள் என்பதாகவும் சொல்லலாம். காரணம், அரபு தேசத்தில் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஒளிப்பிழம்பாய் பிறந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்கின்ற காலம் அது. அநீதம் இழைக்கப்படக்கூடிய காலம் அது. மதுவும் சூதுவும் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருந்த காலம் அது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நபிகள் நாயகம் மிக பெரும் ஒரு சாதனையை செய்தார்கள். அனைவருக்கும் ஏகத்துவத்தை மற்றும் போதிக்காமல் அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை மனித சமுதாயத்திற்கு போதனையாய் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையை பேசுங்கள், அமானிதத்தை பேணுங்கள், பெற்றோரை மதியுங்கள், அண்டை விட்டாருக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், அனாதைகளை அரவணையுங்கள், பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை வழங்குங்கள், யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் என்பதாக இதுபோன்று பல்வேறு போதனைகளை செய்திருக்கிறார்கள். நறுகுணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிக பெரும் நறுகுணத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம். கல்விக்கு மிக பெரும் புரட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாய் பெண் கல்விக்கு அவர்கள் மிக பெரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். பெண்கள் கல்வி கற்க வேண்டும். காரணம், ஒரு பெண் சமூகம் கல்வி கற்றால் அது அடுத்த ஒரு சமூகத்திற்கு, அவருடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அடுத்த ஒரு சமூகத்திற்கு மிக பெரும் மாற்றாய் அவர்கள் அமைவார்கள் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் போதித்திருக்கிறார்கள். குறிப்பாய் இந்த நாளில், நபிகள் நாயகம் பிறந்த இந்த நாளில், திருநாளில் சில விஷயங்களை நாம் மனதில் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் போதித்த அன்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டிய நீதத்தை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் போதித்த மனித நேயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைத்து வித மக்களுடன் சகோதர சமயத்துடன் பழகுவதன் மூலமாக அவர்களின் சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்கியவர்களாக ஆகுவோம். வல்ல அல்லாஹ் இந்த நாளில் அவருடைய சுன்னத்துகளை பேணக்கூடியவர்களாக நம் அனைவரும் ஆக்கியருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.

0: 107.8 அலைவரிசையில் சோனா சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கல்வி கற்பது வேலைக்காகவா இல்லை வாழ்க்கைக்காகவா அப்படின்ற தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ பொதுவாகவே எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னா கல்வி முக்கியம் தானே. ஆனால் அதையும் தாண்டி வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கும், கரெக்டான முடிவுகளை எடுப்பதற்கும், மற்றவர்களை மதிக்கிறதுக்கும், பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும், நல்ல மனிதராக வாழ்கிறதுக்கு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தலைப்பின் கீழே இன்னைக்கு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம். சோனா பண்பலையின் இணைய தொகுப்பாளர் ஸ்ரீ ஹரணி. உங்களுக்கும் நமது நேயருக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் ராதவன்.
0: வணக்கம் வணக்கம் மாதவன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானுமே அருமையா இருக்கேண்ணா.
1: சொல்லுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: கல்வி இருப்பதுங்கிறது என்பது வாழ்க்கையை வாழ்றதுக்கா அல்லது கல்வி கற்பதற்கான்னு
0: கேட்டிருக்கீங்க, கரெக்டா?
1: நான் சேர்த்து சொல்லிடுறேன், கல்வி கற்பதே வந்து வாழ்க்கை நல்லபடியா வாழ்றது. ஏன்னா கல்வி நல்லா கற்ற இந்த அளவுக்கு படிக்கணுமோ அதை பொறுத்தான வேலைகள் கிடைக்கும். இப்போ படிப்பு அதிகமா இல்லைன்னா குறைஞ்ச வச்சு படிப்பு அது வந்து கூடி வேலையே தற்காலிக வேலையோ அந்த மாதிரி தான் போக முடியும். கல்வி கற்கிறதே வந்து எப்படிங்கன்னா வாழ்க்கை வாழ்றதுக்காகத்தான். காரணம் அது முடிச்சவங்கதான், நல்ல நல்ல படிச்சு முடிச்சவங்க ஐடி கம்பெனிகள்ல வேலை இருக்கிறாங்க, அரசு உயர் பதவிகள்ல இருக்கிறாங்க, சரியா?
0: கண்டிப்பா.
1: இப்ப நீங்களே வந்து கல்வி கற்க சம்பந்தமா நல்ல படிச்சு இது வந்து ஒரு பண்பலை நல்ல பாசம் இருக்கு பண்பலைல சோனா பண்பு அதுல ஒரு தொகுப்பாளர் வந்திருக்கிறீங்க.
0: கண்டிப்பா. நன்றி நன்றிண்ணா. திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன், அவரோட கருத்தை வந்து ரொம்பவே அழகா பகிர்ந்துகிட்டாரு. சோ கல்வி கற்பது அப்படிங்கறது முதல் காரணம் வாழ்க்கைய வாழ்றதுக்காக தான் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியாக நிறைய நேயர்களோட நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
0: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
1: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
2: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம், சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
4: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
3: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
4: அம்மா, என்னதுமா இது?
3: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல

0: என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும். அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக்

0: மயமானாலும் தண்ணீர் இல்லை என்றால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி கற்பது வேலைக்காகவா இல்லை வாழ்க்கைக்காகவா அப்படின்ற இந்த தலைப்பின் கீழே தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
4: நண்பர்கள் வணக்கங்க.
3: வணக்கம் வணக்கம் கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
4: அருமையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த மல்லிகை வேலையை உங்களோட சொல்லி மிக்க மகிழ்ச்சி.
3: நன்றி நன்றிக்கா. அக்கா இன்னைக்கு என்ன
4: தலைப்பு? தலைப்பும் கூட வாழ்க்கைக்காக
3: தாங்க. ஏன்க்கா வாழ்க்கைக்காக?
4: முதல்ல வாழ்க்கை, அப்புறம் தான் வேலை. அப்புறம் ஒவ்வொரு மனிதனும் முதல்ல வாழணும், அப்புறம் தான் வேலைக்கு போகணும்.
3: ஆமா கண்டிப்பா கண்டிப்பாக்கா.
4: எப்படின்னா இப்ப கல்வி கற்றவங்க நிறைய பேர் எல்லாமே வேலைக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. விவசாயத்துல ஈடுபடுறாங்க இல்லைங்களா? விவசாயம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல இல்லையா? நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயம் தான்.
3: கண்டிப்பா
4: கல்வி கற்று நிறைய டிகிரி எல்லாம் முடிச்சவங்க கூட விவசாயம் பாக்குறாங்க. தன்னோட சொந்த நிலத்தை விட்டுட்டு நம்ம போக கூடாது, நம்ம ஊரை விட்டுட்டு நம்ம சொந்த நிலத்தை விட்டுட்டு வெளிநாடெல்லாம் போக கூடாது அப்படின்ட்டு நம்ம ஊர்லயே நம்ம வயலே நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு வயல்ல வேலை பாக்குறாங்க.
3: கண்டிப்பா கண்டிப்பாக்கா.
4: அவங்க வந்து வாழ்க்கைக்காக தான் வேலை. நம்ம வந்து சாப்பாடு இல்லைன்னா வாழ முடியாது. ஒரு ஒரு மனிதனுக்கு முக்கியமானது உணவு. அந்த உணவு கொடுக்கறவங்களே விவசாயிகள் தான். அதனால நம்ம வந்து வாழணும்னா விவசாயம் நல்லபடியா இருந்து நல்லா இருந்தாதான் நம்ம சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும்.
3: கண்டிப்பா கண்டிப்பாக்கா.
4: அதனால இந்த ஒரு மாதிரி கோணத்துல யோசிச்சோம்னா நம்ம வந்து வாழ்க்கை வந்து நமக்கு வேலைக்காக இல்ல, நம்ம வந்து கல்வி கற்கிறது வந்து நம்ம வாழ்க்கைக்காக தான். கல்வி பெரிய பெரிய அறிவாளிகளா எவ்வளவோ கல்வி கற்றவங்க எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஊர்லயே இருந்து நல்ல ஒரு குழந்தைகளுக்கு ஒரு மற்ற குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்துருக்காங்க, நிறைய உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க.
3: ஆமாக்கா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிக்கா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
4: ரொம்ப நன்றிங்க சித்திரணி. இன்னும் நிறைய இருக்கு, இன்னொரு நாள் சொல்லலாம்.
3: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிக்கா.
4: நம்ம நேயர்கள் சொல்லுவாங்க. அதனால நம்ம கல்வின்றது வந்து நம்ம ஓரளவுக்கு இருந்தா போதும். எப்படின்னா இப்ப நம்ம ஒரு வெளியூர் போறோம்னா அந்த ஒரு பேருந்துல நம்ம அது எங்க போறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது ஒரு கல்வி இருந்தா தானே தெரிஞ்சுக்க முடியும்.
3: ஆமாக்கா.
4: அதனால ஓரளவுக்கு கல்வி கல்வி இருக்கணும், அவசியம் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு. இருந்தாலும் அது வந்து வேலைக்காக மட்டுமே இருக்கக்கூடாது, வாழ்க்கைக்காகவும் இருக்கணும்.
3: ஓகே ஓகேக்கா.
4: நன்றிங்க ஸ்ரீஹரணி.
3: நன்றி நன்றிக்கா.
4: நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.
3: ஓகே. இன்னைக்கு மேட்டூர் மாவட்டம் ஐயம்புத்தூர்ல இருந்து கலைச்செல்வி அக்கா வேலைக்காக தான் கல்வி அப்படின்றது கிடையாது, வாழ்க்கைக்காக தான் கல்வி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹர்னி. ஸோ இன்றைக்கி என்ன தலைப்பின் கீழே நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி கற்பது வேலைக்காகவா இல்லை வாழ்க்கைக்காகவா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் அருணி, வந்துட்டீங்களா?
1: வந்தாச்சு வந்தாச்சு. சொல்லுங்க, ருக்குமணி பாட்டி எப்படி இருக்கீங்க?
2: நம்ம குண்டு பள்ளிதான். சரிப்பா, சரி பேசலாமா?
1: பேசிடலாம் பாட்டி, சொல்லுங்க.
2: அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கல்வியே கிடையாது, அந்த மாதிரிதான் இருந்தாங்க. கல்வி இல்லாதவங்க கூட நாட்டையே ஆண்டாங்க. கல்வியே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, அந்த அனுபவத்திலேயே எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அப்ப வந்து அந்த பெண் கல்விக்கு கூட கல்வி இல்லாததுனாலதான் இந்த உடன்கட்டை ஏறுதல், ஏஜுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறது, குனிஞ்ச கலத்தால நிமரக்கூடாம போறது வர்றது, இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது. பிள்ளைங்க படிக்காததுனாலதான் அந்த இதுக்கும் அப்படியே ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு காலம் மாறி போச்சு. கல்வி வந்து வேலைக்கு மட்டும் கூட கிடையாது, அந்த அவங்களோட பகுத்தறிவுல முன்னேறதுக்கு இந்த உடன்கட்டை ஏறதெல்லாம் நிறுத்துறதுக்கு இது மாதிரி காரணங்களுக்காகவும் கல்வி அறிவு பெறாங்க. கல்வி அறிவு பெற்றதுனாலதான் நல்ல வேலை மேல படிச்சு வேலைக்கும் போறாங்க. வேலைக்கு போறதுனால அந்த பழைய காலத்து பழக்க வழக்கங்களை எல்லாம் மாத்திடுறாங்க, பொண்ணுங்களே மாத்திடுறாங்க. அதனால பசங்க எப்படி வேணாலும் படிச்சுட்டு மேல வந்துடுறாங்க. இப்ப பசங்களுக்கு பத்தி கவலை இல்ல, பொண்ணுங்களை சொல்லணும்னா பெண் கல்வி. ஒரு பொண்ணு படிச்சுட்டா அந்த குடும்பத்திலேயே அந்த நம்ம வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு குழந்தைங்க என்ன படிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு அடுப்பிட்டு நின்னுட்டு குழந்தைங்க தப்பா படிக்குதா ரைட்டா படிக்குதா எல்லாம் திருத்தி படிக்க வைப்பாங்க. அவ்வளோ அடுப்பு வேலையை பார்த்துட்டு இருப்பா. இது வந்து வேலைக்கு போய்தான் அப்படிங்கறது கிடையாது. படிச்சுட்டாக்க ஒரு குடும்பத்து பிள்ளைங்க எல்லாம் படிக்க வச்சுட்டா அவங்க ஊரு உலகம் எல்லாத்தையும் ஒரு ஒரு இது வழிக்கு கொண்டு வந்துருவாங்க. அதனால படிக்கணும், படிப்பறிவு வேணும். ஆனா வாழ்க்கைக்க எல்லா படித்தவங்களுக்கும் வேலை கிடைக்கிறது இல்ல. எல்லாம் வீட்லயும் இருக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க, இல்ல சுய தொழில் செய்யறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி படித்த குழந்தைங்களும் கப்பல் ஓட்டுறாங்க, ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க. இன்னைக்கு அவங்க போகாத வேலைய இடமே கிடையாது, அந்த அளவுக்கும் படிக்கிறாங்க. அதனால கல்வி அறிவு முக்கியம், கல்வி முக்கியம். கம்மியா படித்தாலும் நல்லதுதான், அதிகமா படித்தாலும் நல்லதுதான். நல்ல மேல மேலையும் முன்னேறலாம். எல்லாம் படிச்சவங்களுக்கும் வேலை இல்லாத சுய தொழிலும் நடத்துறாங்க. அதனால படிப்பு வந்து வேலைக்கும் போகணும், தொழிலுக்கும் நல்லது. நம்மளும் அந்த வருவாய் ஈட்டுவாங்க, நிறைய சம்பளம் கொண்டு வருவாங்க, வீட்டுல வசதி வாய்ப்புகளோட வாழலாம். அதுக்காகத்தான் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. மேற்கொண்டு நல்ல படிப்பு பிஇ என்ஜினியர் அது இதுன்ட்டு மேற்கொண்டு எல்லாம் இப்ப பெண்கள் படிக்காத இடமே கிடையாது, இந்த அளவுக்கு படிக்கிறாங்க. அதனால வேலைக்கும் போயிடுறாங்க, சம்பளமும் நல்லா ஈட்டுறாங்க, குழந்தைங்களும் நல்லா முன்னேற்றமா பண்றாங்க. அந்த இது ஏழை அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல, அந்த அளவுக்கு முன்னேற அளவுக்கு படிச்சு வாழ்க்கைக்காக படிக்கிறாங்கிறது என்னோட கருத்து சாமி.
1: ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி பாட்டி.
2: நன்றி சாமி, நன்றி சாமி.
1: ஓகே ஓகே, தொடர்ச்சியா நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அந்த நேயர் கூடயும் நம்ம வந்து பேசிடலாம். ஹலோ, வணக்கம். தலைப்பு வந்து கல்வி கற்பது வந்து வேலைக்காகவா இல்ல வாழ்க்கைக்காகவா?
2: நிச்சயமா வாழ்க்கைக்காக அப்படிங்கறது தான் நம்ம கல்வி அப்படிங்கறத கற்கிறோம். வேலை வாய்ப்பு அப்படிங்கறது செகண்ட் தான். படிச்சவங்க எப்படி வயசை வந்து டீல் பண்ணணும், அவங்களுக்கு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில அவங்களுக்கு கற்கக்கூடிய அந்த கல்வி அப்படிங்கறது உறுதுணையாக இருக்கு. வாழ்க்கைய கல்விக்காக மாத்திரம்தான் நம்ம வந்து கல்வி அப்படிங்கறது நம்ம வாழ்க்கை வாழ்வதற்காக தான் கற்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க வேலை வாய்ப்புக்காக படிக்கிறோம்னா, ஆனா வேலை வாய்ப்புக்காக படிக்கும் பொழுது உணர்வு பூர்வமா நம்ம விஷயங்கள் அப்படிங்கறத கற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு கடனை அப்படின்ட்டு நம்ம படிப்போம். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா படிச்ச எல்லாருக்குமே சிறப்பான வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனா சிறப்பாக வேலை வாய்ப்பு கிடைத்த நபர்கள் எல்லோரும் ஒரு சீரான வாழ்க்கை அப்படிங்கறத உணர்வு பூர்வமாக வாழறாங்களா அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. மனிதர்களுக்கு அந்த ஒரு குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீடித்தும் இருக்கு. அதனால கற்கக்கூடிய கல்வியானது வாழ்க்கைக்கு மிகவும் பயன் உள்ளதாக இருப்பதனால் வாழ்க்கை தரம் உயர்வதற்காகத்தான் நம்ம கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் கற்கிறோம். வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இரண்டாவது பட்சம் தான்ப்பா. நல்ல கல்வி கற்றவர்களுக்கு ஆப்வியஸ்லி வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். ஆனா அந்த கல்வி வந்து அவங்களை டஃபான டிசிஷன்ல தவறான பாதைக்கு அழித்து செல்லாது, தவறான டிசிஷன்ஸ் அப்படிங்கறது எடுக்க மாட்டாங்க. ஒரு பக்குவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கல்வி அப்படிங்கறது கொடுக்கும். எனவே அது பிரதானமா வாழ்க்கைக்கு தான் மிக மிக முக்கியமாக தேவைப்படுகிறது.
1: ஓகே ஓகே, நன்றி நான் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
2: தேங்க்யூப்பா.
1: ஓகே, இன்னைக்கு காட்பாடியில இருந்து சந்திரசேகரன்னா அவரோட கருத்துக்களை ரொம்பவே அருமையா பகிர்ந்துகிட்டாரு. தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் நம்ம இந்த தலைப்பின் கீழே பேசலாம். இப்போ ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. இன்றைக்கி என்ன தலைப்பின் கீழே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி கற்பது வந்து வேலைக்காகவா இல்லை வாழ்க்கைக்காகவா அப்படின்ற தலைப்பின் கீழே தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைப்பின் கீழே நிறைவு நேராக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா. நான் கஸ்தூரி பேசுறேன், திருப்பூர் மாவட்டம் குறுநகிருப்பியில் இருந்து.
1: கஸ்தூரி அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்மா.
1: ஓகே ஓகே,
2: நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நானுமே அருமையா இருக்கேன்னா.
2: ரொம்ப சந்தோஷம்ங்க. அதாவதுங்க, கல்வி, இன்றைய கல்வி வந்து வேலை வாய்ப்பு, வேலைக்காகத்தான் கல்வி படிக்கிறதா இருக்குதுங்க. இது வேலை வேற வந்து வாழ்க்கை வேற அப்படிங்கிறது இல்லைங்க. வேலை சிஸ்டாத்தான் வந்து வாழ்க்கை அமையும். நல்ல முறையில நல்ல கல்வி கற்று வேலையை வாங்கிட்டோம், வேலை செய்யறோம் அப்படின்னா வாழ்க்கை தானாவே அமையும். அது எப்படிங்க அப்படின்னா, வந்து கல்வி அறிவு இல்லாதவங்களும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அது நிறைய இருக்குதுங்க. இருந்தாலும் கல்வி கற்றவங்க செய்கிற வேலைக்கும் கல்வி கல்லாதவங்க செய்கிற வேலைக்கும் வேறுபாடு நிறைய இருக்குதுங்க. கல்வி கற்றவங்க வந்து எந்த வேலை வேணாலும் செய்ய முடியுங்க. இதனால அந்த கல்வி கற்றவர்களுடைய முன்னேற்பாட்டினால கல்வி கல்லாதவர்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனாலங்க கல்வியை கற்றுகளும் வந்து முக்கியமா வேலை வாய்ப்புக்காகத்தான். வேலை வாய்ப்பு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கை சூப்பரா அமையும். அதில் வாழ்க்கை தான் நம்மளை தேடி வரும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஆமா ஆமா, அதான் என்னுடைய கருத்துமா.
1: ஓகே, நன்றி. நான் உங்க கருத்தை பகிர்ந்துகிட்டது.
2: நன்றிங்க, நன்றிங்க.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர் கஸ்தூரி அண்ணா வந்து அவரோட கருத்தை வந்து ரொம்பவே அழகாக பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ நானுமே என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, ரெண்டுமே ஒன்றுக்கொன்று

தொடர்புடையதுதான். இப்போ வந்து வேலை நல்லா அமைஞ்சாதான் வாழ்க்கை நல்லா அமையும், அதே வாழ்க்கை நல்லா அமைஞ்சாதான் வேலையுமே ஒரு நல்ல வேலை வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இது ரெண்டையுமே நம்ம சீராக அதாவது மெயின்டைன் பண்ணுறதுக்கு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதோட இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புற, மறுபடியும் அடுத்த எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் மக்களே.

0: மாடுபிடி வீரன். சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்.

நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. பேச வந்துட்டேங்க உங்க கூட. என்றும் நலமுட நிகழ்ச்சியில தினமுமே ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட என்றும் நலமுட நிகழ்ச்சி. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. ஆரோக்கியமான பல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி முதல் விஷயமா என்ன பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தோட பெனிஃபிட்ஸ் அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்குங்க. நிறைய குறிப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட்ஸை பத்தி அதிகமா வந்து சொல்றாங்க. அதாவது இதை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் கருஞ்சீரகம் எடுத்துக்கிறதுனால. அதுவும் முகமது நபி அவர்கள் வந்து இந்த கருஞ்சீரகத்தை ரொம்ப உயர்வா சொல்றாரு. அதாவது மரணத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது இந்த கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குறிப்புகளில் வந்து இருக்குங்க. இது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, வெறும் வயிற்றில் கொஞ்சமாக கருஞ்சீரகத்தை வந்து மென்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறமா வெது வெதுப்பான தண்ணீர் வந்து குடிக்கலாம். இல்லாட்டி அந்த கருஞ்சீரகத்தை நல்லா ஊற வச்சு அந்த நீரை நம்ம வந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கருஞ்சீரகத்தை லேசாக வறுத்து பொடி செஞ்சு தேனோட கலந்தும் சாப்பிட்லாம். அதே மாதிரி இதோட எண்ணெய் முடி அதுக்கப்புறம் சருமத்திற்கு வந்து ஒரு மேற்பூச்சாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். நம்மளுடைய ஸ்கின் அதுக்கப்புறம் ஹேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கருஞ்சீரகம் வந்து உடல் வெப்பத்தை அதிகரிக்க செய்யும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஏற்கனவே வந்து உடல் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா இது வந்து இன்னும் வெப்பத்தை அதிகப்படுத்தலாம். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக அது வந்து இருக்குங்க. கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து நமக்கு வந்து இம்யூனிட்டியை கொடுக்கும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும். உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு உதவும். சுவாச பிரச்சனைகள், ஆஸ்துமா, நாள்பட்ட சளி, இருமல், மூக்கடைப்பு போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு இது வந்து சிறந்த நிவாரணமாக வந்து இருக்கும். அதுவும் குறிப்பாக சர்க்கரை நோயெல்லாம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அதை கம்மி பண்ணுறதுல இந்த கருஞ்சீரகத்துக்கு அதிகமான பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு LDL அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கெட்ட கொழுப்பு வந்து கம்மியாக இருக்கணும், நல்ல கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிறதுல கருஞ்சீரகத்துக்கு ஒரு பெரிய நன்மை இருக்குது. தினமுமே நம்ம வந்து சிறிதளவு கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த LDL வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்து இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து அந்த ஹேர் லாஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு வந்து ஆளாகிறாங்க. அவங்க வந்து அந்த கருஞ்சீரக எண்ணெயை வந்து தலைக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய முடி கருமையாக இருக்கும். அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனையும் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுருங்க.

0: ஜெயராம் கல்லூரி மாணவர்களா நீங்க? உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
1: பிஏஎஸ் ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
0: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
1: முதல் பரிசாக 3000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும்.
0: நடைபெறும் நாள் August 28 வெள்ளிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8. நபி திருநாள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் நூர் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் திரு அகமது இலியாஸ் நூரானி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மௌலவி முஹம்மது இலியாஸ் நூரானி, பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, சேலம். அனைவருக்கும் மீலாது நபி வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மீலாது நபி என்பது அகிலத்திற்கோர் அருட்பிழம்பாய் அவனியில் வந்துதித்த அன்னலம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புவியில் பிறந்த நாளை பெருநாளாய் உலக மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய நாள் இது. இந்த நாள் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாள் மட்டுமல்ல, உலகத்திற்கு மிகப்பெரும் மாற்றம் கிடைத்த நாள் என்பதாகவும் சொல்லலாம். காரணம், அரபு தேசத்தில் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஒளிப்பிழம்பாய் பிறந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்கின்ற காலம் அது. அநீதம் இழைக்கப்படக்கூடிய காலம் அது. மதுவும் சூதுவும் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருந்த காலம் அது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நபிகள் நாயகம் மிகப்பெரும் ஒரு சாதனையை செய்தார்கள். அனைவருக்கும் ஏகத்துவத்தை மற்றும் போதிக்காமல் அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை மனித சமுதாயத்திற்கு போதனையாய் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையை பேசுங்கள், அமானிதத்தை பேணுங்கள், பெற்றோரை மதியுங்கள், அண்டை விட்டாருக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், அனாதைகளை அரவணையுங்கள், பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை வழங்குங்கள், யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் என்பதாக இதுபோன்று பல்வேறு போதனைகளை செய்திருக்கிறார்கள். நறுகுணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் என்று சொல்கின்ற அளவிற்கு மிகப்பெரும் நறுகுணத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம். கல்விக்கு மிகப்பெரும் புரட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாய் பெண் கல்விக்கு அவர்கள் மிகப்பெரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். பெண்கள் கல்வி கற்க வேண்டும். காரணம், ஒரு பெண் சமூகம் கல்வி கற்றால் அது அடுத்த ஒரு சமூகத்திற்கு, அவருடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அடுத்த ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரும் மாற்றாய் அவர்கள் அமைவார்கள் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் போதித்திருக்கிறார்கள். குறிப்பாய் இந்த நாளில், நபிகள் நாயகம் பிறந்த இந்த நாளில், திருநாளில் சில விஷயங்களை நாம் மனதில் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் போதித்த அன்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டிய நீதத்தை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் போதித்த மனிதநேயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைத்து வித மக்களுடன் சகோதர சமயத்துடன் பழகுவதன் மூலமாக அவர்களின் சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்கியவர்களாக ஆகுவோம். வல்ல அல்லாஹ் இந்த நாளில் அவருடைய சுன்னத்துகளை பேணக்கூடியவர்களாக நம் அனைவருளும் ஆக்கியருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரியமோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.
0: போல வாழ்க்கை புன்னகையோடும் வண்ணமயமாகட்டும். அனைவருக்கும் இனிய ஓணம் தின
4: நல்வாழ்த்துக்கள்.
0: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல மருத்துவர் என்னவங்க இல்லைங்களா, மருத்துவர் சிவராஜ் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார், சார் இந்த உடல் பருமன் அப்படின்ற ஒரு விஷயம் எலும்புகளை வந்து பாதிக்குமா சார்?
2: இது உடல் பருமன்றது வந்து எலும்புகளுக்குங்கிறத விட மூட்டுக்கு வந்து பாதிப்பு அதிகம். அது அது மட்டும் இல்லை, மற்ற எல்லாத்துக்குமே சுகர் வருதோ பிபி வருதோ இது எல்லாமே உடல் பருமன் வந்து அது காசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உடற்பயிற்சி இது பண்ணும்போது அந்த உடல் பருமன்றது குறையிறதுக்குங்கிறதுக்கோசரம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம மனசில் வச்சுக்கக்கூடாது. ஒன்று வந்து உடல் பருமனுக்கோசரம் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 6 மாதம் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து பெரிய வித்தியாசம் தெரியாது. என்னென்னா நம்ம உடலில் இருக்கிறது வந்து ஃபேட்டு, மசில்ஸ், அதாவது தசைங்கள். அந்த தசைங்களில் வந்து நம்ம இப்போ உடற்பயிற்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபேட்டோட குவான்டிட்டி குறைஞ்சாலும் தசையோட குவான்டிட்டி அதிகமாகும். ஸோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோடய வெயிட் வந்து பேலன்ஸ் ஆகிட்டு அதே வெயிட்டில் தான் இருக்கும். நான் 3 மாதமாக ஒர்க் அவுட் பண்ணுறேன் எனக்கு வெயிட் குறையல அப்படிங்கிறது வந்து அது வெயிட் குறையாது. அது குறையிறதுக்கான டைம் வந்து இன்னும் எடுத்துக்கும். நம்ம மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுவரையில் எனக்கு இவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ண எனக்கு அதனால் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுல வந்து அதை விட்டுறாங்க. அதனால் ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது எல்லாமே பண்ணுறது எல்லாமே நம்மளோட ஃபிட்னஸ் கொஸ்டன் தான் வைக்கணும். அதாவது ஃபிட்னஸ் மீன்ஸ் நான் வந்து 2 மாடி வந்து மூச்சு வாங்காமல் என்னால் சுலபமாக ஏறி முடிக்க முடியுது அப்படிங்கிறது வந்து ஒரு இது. பட் ஆனால் அது 1 மாடியிலேயே எனக்கு வந்து மூச்சு வாங்குது, பக்கத்தில் இருக்கிறது என்னுடைய ஏஜுக்கே இருக்கவங்களுக்கு வந்து மூச்சு வாங்கலை அப்படிங்கும்போது நீங்கள் ஃபிட்னஸ் லெவலில் வந்து குறைவாக இருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும். அதே இது வந்து நீங்கள் இந்த உடற்பயிற்சிலாம் பண்ணும்போது நீங்கள் 100 கிலோ இருந்தாலும் 110 கிலோ இருந்தாலும் அங்கே இங்கே ஃபிட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே ஆக்டிவிட்டி வந்து உங்களால் சிரமம் இல்லாமல் பண்ண முடியும். அதனால் உடல் குறைக்கிறதுக்குன்ட்டு நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா அது வந்து சரி வராது. எப்பயுமே உடல் ஆக்டிவிட்டி நீங்கள் அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறத வந்து ரெகுலராக வச்சுக்கணும். அதோட

0: பை ப்ராடக்ட் மாதிரி நீங்கள் வெயிட் குறைக்கிறதுங்கிறது வந்து தானாக நடக்கும். அது வந்து அதை மெயினாக வச்சிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்.
1: கண்டிப்பாங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார், கேட்டுட்டு இருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: முதல் இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிட்டு இருக்கிறேங்க. மன ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம், மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம மனசுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அது ஒரு 4 விஷயங்களை முன்னிலைப்படுத்தி காமிக்கும். ஸோ மனம்

பண்ணியிருக்கிறாங்க, பயங்கரமான பெனிஃபிட்டை கொடுக்கும். இந்த தாரணை என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக நம்ம தியானத்துக்குள்ளார கொண்டு போவோம். இந்த தாரணை அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் கவனம் வச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபேன் ஓடுற சவுண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேன் ஓடுற சவுண்டை தொடர்ந்து ஒரு மணி நேரம் நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கவனம் நடுவில் வேறு எங்கேயாவது போகும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் அப்படியே அந்த சவுண்டை உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுதான் தாரணை. ஸோ இந்த ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து டீப் ஸ்டேட் தியானத்துக்குள்ளார நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடுவீங்க. அதாவது சித்தர்கள் வந்து தியானம் வரமாட்டேங்குது தியானம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கும் போதெல்லாம் இந்த தாரணை ப்ராக்டிஸ் தான் வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பிராணாயாமம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து தாரணை, அதுக்கப்புறம் அப்படியே வந்து தியானத்துக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக தாரணை பண்ணாலே அவங்க வந்து தியானத்துக்குள்ளார போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் மனசு அமைதியாக வச்சுக்கிறதுக்கு அதிகமான நன்மைகளை வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சில மூலிகைகளும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தியிருக்கு. அது என்ன மூலிகைகள் அப்படின்னா வல்லாரை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பழமொழியெல்லாம் கூட இந்த வல்லாரை கீரைக்கு வந்து இருக்குங்க. வல்லாரை உண்பவர் புத்தி வந்து பெருகும் அப்படின்ற ஒரு முதுமொழி இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வல்லாரை கீரை நம்மளுடைய மூளை நரம்புகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து தருது. அதே மாதிரி ஞாபக சக்தி நிறைய பேருக்கு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டை தரக்கூடியது. இன்னொன்று அமுக்கரா அப்படின்ற ஒரு கிழங்கு இருக்குங்க, அமுக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அஸ்வகந்தா, இது வந்து அமுக்கரான்னு சொல்லுவாங்க அசோகந்தான்னு சொல்லுவாங்க. சித்தா அதுக்கப்புறம் ஆயுர்வேதத்தில் மன அழுத்தத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக சிறந்த மூலிகை இந்த அசோகந்தா அப்படின்னு சொல்லலாங்க. இதோட வேர்பொடியை பாடல கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வரும். அந்த தூக்கம் நல்லா வரதுனால அவங்களுடைய நரம்புகள் எல்லாம் ஒரு புத்துணர்ச்சி ஆகி ஒரு அமைதி அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பிரம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது வந்து மூளையோட திறனை மேம்படுத்தி மனக்கவலை அதுக்கப்புறம் பதற்றத்தை வந்து நீக்குதுங்க. உணவு அதுக்கப்புறம் வயிறு ஆரோக்கியத்துக்கும் வந்து நம்மளுடைய மனம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற

0: பணத்தை ஏழை மகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
1: வணக்கம், என்னோட பெயர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
2: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
3: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு அனுப்பலாம். இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம பழைய காலத்து வைத்திய முறைகள், உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். இப்போ நம்ம கூட ஒரு பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி, உங்கள் பேர்?
6: சல்லம்மா.
5: பாட்டி, இந்த வைத்திய முறைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் எந்த மாதிரியான வைத்திய முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அந்த உடல் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு? என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்துவீங்க அதை பற்றி சொல்லுங்கள் பாட்டி.
6: துளசி, சிறு துளசி, இது சிறு துளசி, அந்த காட்டில் கடந்துட்டேன் என்று சொல்லுவாங்க. அது இன்னும் ஒரு 2-3 வகை இருக்குது. அது பூரா நல்லா சேர்த்து உருண்டு போட்டு முடிச்சு வடிகட்டி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு குடிச்சோம்னா சரியாயிடும்.
7: என்னென்ன பிரச்சனை சரியாகும்?
6: சளிக்கு தலைவலியெல்லாம் கொஞ்சம் சேர்த்தோம்.
5: கண்டிப்பாக சளி தலைவலி இருந்துச்சு அப்படின்னா அம்மா சொன்ன இதே ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். மேக்ஸிமம் ஒருத்தருக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னா சளி, இருமல், காய்ச்சல், இந்த ஒரு பிரச்சனைகள் தான். ஸோ இதற்கு எந்த மாதிரியான வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, சளி இருமலுக்கு பெஸ்ட் மருந்து அப்படின்னா, அதாவது வைத்தியம் அப்படின்னா மஞ்சள் பால் அப்படின்னு சொல்லலாம். வேறு எதுவுமே தேவையில்லைங்க. பாலில் டீ காஃபிக்கு பதிலாக, டீ காஃபி தூளுக்கு பதிலாக நான் வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா மஞ்சள் போட போகிறோம். 1 கிளாஸ் வெது வெப்பான பாலில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் மட்டும் போட்டால் போதுங்க. இந்த மஞ்சள் பால் நம்மளுடைய சளி, இருமல், காய்ச்சல் இது எல்லாத்தையுமே குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுவாச பாதையை வந்து ரொம்ப ரொம்ப சரி பண்ணும். அதாவது நிறைய பேருக்கு வந்து அந்த மூச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ சுவாச பாதையை சரி பண்ணுறதுக்கு இந்த மஞ்சள் பால் ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்ததான் உப்பு நீர் கொண்டு நம்ம வந்து வாய் கொப்பளிக்கலாம். இதுவுமே நமக்கு வந்து சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி துளசி, மிளகு, இந்த 2 விஷயங்களை பயன்படுத்தி கஷாயம் வந்து செய்யலாம். நீராவி வந்து பிடிக்கலாம். இது எல்லாமே சளி இருமலை சரி பண்ணும். அதே மாதிரி இஞ்சி, அதுக்கப்புறம் தேன் இருக்குது இல்லைங்களா, 2 தேக்கரண்டி இஞ்சி சாறு அதை வந்து எடுத்துக்கணும். அது கூட தேன் வந்து ஓரளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டு 3 வேளைக்கு சாப்பிட்டு வந்தால் நெஞ்சு சளி, இருமல் இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: டெக் குரு,
0: டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிட்டே இருக்கிறேங்க. அப்படி நம்ம நிகழ்ச்சி போட்டுன ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். கருஞ்சீரகம், அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். அதே மாதிரி இன்னும் அதிக பெனிஃபிட்டை தரக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா உளுந்தங்கஞ்சி. இது வந்து பாரம்பரியமிக்க அதிகமான சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு அருமையான உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப அதிகமான சத்துக்கள் வந்து இருக்குங்க. இப்போ இந்த உளுத்தங்கஞ்சியை வந்து ஒருத்தர் குடிக்கிறதுனால அவருக்கு பல நன்மைகள் கிடைக்குது. குறிப்பாக எலும்புகள் மூட்டுகள் பலமாகும். ஓரளவுக்கு வயதானாலே அந்த மூட்டு வழியாக தான் வந்துடும். அவங்க ரெகுலராக வாரத்தில் ஒரு 2 times வந்து இந்த உளுந்தங்கஞ்சியை வந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த உளுந்தில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால, மெக்னீசியம் அதிகமாக இருக்கிறதுனால, பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய எலும்புகள் வலுவாகிறது மட்டுமே இல்லாமல் மூட்டு வலி, முதுகு வலி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே டோட்டலாக கம்மியாயிடும். இப்போ நிறைய இடத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த உளுந்தங்கஞ்சை வந்து விற்றுட்டு வருவாங்க, டீ காஃபி மாதிரியே வந்து விற்றுக்கிட்டு வருவாங்க. ஸோ அதை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய செரிமானத்தை வந்து சீராக்குங்க. உளுந்தங்கஞ்சியில் நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் பனவெல்லம் சேர்த்து நம்ம வந்து அதை செய்கிறதுனால செரிமான மண்டலம் வந்து ரொம்ப சீராக இருக்கும். அதே மாதிரி நரம்பு மண்டலங்கள் இருக்குது இல்லைங்களா, நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து கிடைக்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகும். அதே மாதிரி ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்கின் சார்ந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த உளுந்தங்கஞ்சியை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பல மடங்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்குங்க. கருப்பு உளுந்து

கோலோட இருக்கும். அதை வந்து பச்சரிசியை லேசாக வறுத்து பொடி செஞ்சு நம்ம வந்து வச்சுக்கணும். பின்னர் அந்த பொடியை வந்து தண்ணீரில் கரைச்சி நல்லா கட்டி இல்லாமல் கொதிக்க வச்சு சுவைக்கு ஏற்ப பனைவெல்லம், அதுக்கப்புறம் நாட்டுச்சக்கரை தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய்லாம் சேர்த்து லைட்டாக வந்து தேங்காய் பால் சேர்த்து நம்ம வந்து சுட சுட வந்து குடிக்கலாம் இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சியை. இது வந்து அதிகமான நன்மைகளை வந்து நமக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுட நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நான்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையும் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாக்கர் என்னோட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக சூப்பரான ஒரு ஏஐ இமேஜ் வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஏஐ இமேஜ் வெப்சைட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை வேறு லெவலில் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செமையான சூப்பரான ஒரு இமேஜ் ஜென்ரேட்டிங் இல்லை இமேஜ் எடிட்டிங் வெப்சைட் தான் அது. இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, pixart.com. இந்த pixart.com வெப்சைட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபஸ்ட்டு பிக்ஸார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பழமையான சாஃப்ட்வேர் மக்களை, ஒரு 10 வருஷத்துக்கு மேலாக இந்த வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்க, இமேஜ் எடிட்டிங் ஃபீல்டில். பிக்ஸார்ட் மொபைல் ஆப்பாக வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்க முடியும், ஐஃபோன்லேயுமே அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இமேஜ் எடிட்டிங் ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எடிட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியும் கூட. ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இதில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களால் வந்து ப்ராம்ப்ட் வச்சு வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களால் இந்த பிக்ஸார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்டில் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி நீங்கள் ஒரு இமேஜை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் இமேஜ் எண்டிங் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை வச்சே ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் நிறையா மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளிங் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது, சி டான்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது, கூகுள்லேயே பார்த்தீங்கன்னா கூகுளோட மாடல் இருக்குது. இந்த மாதிரி நிறையா மாடல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோவை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு வெப்சைட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இமேஜ் எடிட்டிங்க்கு மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ ஜென்ரேஷன் இமேஜ் ஜென்ரேஷன் கூட இந்த pixart.com அப்படிங்கிற வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் உங்களுக்காக நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்குது, எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது நம்ம நிகழ்ச்சியில், பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: நபி திருநாள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் நூர் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் திரு அகமது இலியாஸ் நூரானி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மௌலவி முஹம்மது இலியாஸ் நூரானி, பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, சேலம். அனைவருக்கும் மீலாது நபி வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மீலாது நபி என்பது அகிலத்திற்கோர் அருட்பிழம்பாய் அவனியில் வந்துதித்த அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புவியில் பிறந்த நாளை பெருநாளாய் உலக மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய நாள் இது. இந்த நாள் நபியின் நாயகம் அவர்கள் பிறந்த நாள் மட்டுமல்ல, உலகத்திற்கு மிக பெரும் மாற்றம் கிடைத்த நாள் என்பதாகவும் சொல்லலாம். காரணம், அரபு தேசத்தில் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஒளிப்பிழம்பாய் பிறந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்கின்ற காலம் அது. அநீதம் இழைக்கப்படக்கூடிய காலம் அது. மதுவும் சூதுவும் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருந்த காலம் அது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நபிகள் நாயகம் மிக பெரும் ஒரு சாதனையை செய்தார்கள். அனைவருக்கும் ஏகத்துவத்தை மட்டும் போதிக்காமல் அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை மனித சமுதாயத்திற்கு போதனையாய் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையை பேசுங்கள், அமானிதத்தை பேணுங்கள், பெற்றோரை மதியுங்கள், அண்டை விட்டாருக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், அனாதைகளை அரவணையுங்கள், பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை வழங்குங்கள், யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் என்பதாக இதுபோன்று பல்வேறு போதனைகளை செய்திருக்கிறார்கள். நறுகுணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் என்று சொல்கின்ற அளவிற்கு மிகப்பெரும் நறுகுணத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம். கல்விக்கு மிகப்பெரும் புரட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாய் பெண் கல்விக்கு அவர்கள் மிகப்பெரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். பெண்கள் கல்வி கற்க வேண்டும். காரணம், ஒரு பெண் சமூகம் கல்வி கற்றால் அது அடுத்த ஒரு சமூகத்திற்கு, அவருடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அடுத்த ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரும் மாற்றாய் அவர்கள் அமைவார்கள் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் போதித்திருக்கிறார்கள். குறிப்பாய் இந்த நாளில், நபிகள் நாயகம் பிறந்த இந்த நாளில், திருநாளில் சில விஷயங்களை நாம் மனதில் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் போதித்த அன்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டிய நீதத்தை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் போதித்த மனித நேயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைத்து வித மக்களுடன் சகோதர சமயத்துடன் பழகுவதன் மூலமாக அவர்களின் சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்கியவர்களாக ஆகுவோம். வல்ல அல்லாஹ் இந்த நாளில் அவருடைய சுன்னத்துகளை பேணக்கூடியவர்களாக நம் அனைவரும் ஆக்கியருள் புரிவானாக. வஆஹிர துஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: என்னதான் சொல்ல வர, அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்க.

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனாஎஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனாஎஃப்எம்ல ஒளிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனாஎஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கரேன் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செமையான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், 17,000 நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். உங்களோட பட்ஜெட் ஒரு 17,000 அவ்வளோதான் என்னோட பட்ஜெட்டு, இல்லை 15,000 அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் வாங்கணுன்னா இந்த மொபைலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மொபைலோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா HMD அப்படிங்கிற நிறுவனத்திட்டிருந்து வந்திருக்கக்கூடிய Vibe 2 அப்படிங்கிறது அந்த மொபைலோட பெயர். இந்த மொபைல் வந்து ஒரு 5G மொபைல், ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 5G மொபைல். சரி, இதில் அப்படி என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ஒரு சூப்பரான யூனிக்கான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்க டிசைனை பார்க்குறப்ப அப்படியே கிட்டத்தட்ட ஒரு iPhone 16 இல்லை 17 Pro பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு பெரிய டிஸ்பிளே, அதுக்குள்ளே ஒரு செல்ஃபி கேமராவும் வச்சுருக்காங்க. இதை தாண்டி இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு Android 16 வெர்ஷன் ஓஎஸோட வருது. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைனில் ஒரு சூப்பரான ஒரு வெர்ஷன் ஓஎஸோட வருது. இதில் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்களா அந்த கேமரா, அந்த பின்னாடி கொடுத்துருக்க கேமராவில் மெயின் கேமரா வந்து உங்களுக்கு 50 MP கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே கேமரா சூப்பராக இருக்குது. இதில் உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்க கேமராவில் 8 MP கொடுத்துருக்காங்க. இதில் IP64 டஸ்ட் அண்ட் ட்ரிசில் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பிளாஷ் ப்ரூஃப், இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு நலச்சலாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி துளிகள் பட்டாலும் எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி. இது கூடயே இன்பாக்ஸ்லேயே உங்களுக்கு சார்ஜரும் வந்துடுது, 18W சார்ஜர் வந்துடுது. இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னா 6.7 inch HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது, சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்குது. இந்த மொபைல் 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இதுலேயே வந்து AI லாங்குவேஜஸ் ஹெல்ப்போட சப்போர்ட்டோட வருது. 22 இந்தியன் லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மொபைலில். நீங்கள் யாராவது ஒரு நல்ல மொபைல் ஒரு 15,000 இல்லை 18,000 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த HMD Vibe 2 5G மொபைல் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். இந்த மொபைலோட தற்போதைய விலை, அதாவது 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 4GB ரேம் அந்த வேரியண்ட்டில் நீங்கள் வாங்குறீங்கன்னா 14,999 ரூபாயாக இருக்குது. இதுவே 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 4GB ரேம் வாங்குறீங்க அப்படின்னா 16,999 ரூபாயாக இருக்குது. அதுவே 128GB அது கூட 6GB ரேம் வாங்குறீங்க அப்படின்னா 18,999 ரூபாயாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு வாங்கிக்கோங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாரா? ஏன்
1: சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.
4: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
5: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
4: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான் எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
5: அம்மா, என்னதுமா இது?
4: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
5: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
4: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
5: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
4: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
6: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: சிந்திய காரியம் சிதறும். சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி. இது வாக்கரேனுடன். இப்போ ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் கேட்டிருப்பீங்க, அந்த பாடல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். புது புது பாடல்கள், தனித்துவமான பாடல்கள், இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் கேட்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சோனா எஃப்எம்ல இந்த பாடல்கள்லாம் போடுற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதில் ஏதோ ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாட்டோட ஃபீட்பேக்ஸ் நீங்கள் சோனா எஃப்எம்க்கு ஷேர் பண்ணலாம். 9787-7107.8 அதாவது 9787-7017-1078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லலாம். மக்களே, மெசேஜ் பண்ணுறப்ப மறக்காமல் பேர், ஊர் பேர், பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் நம்ம ஆன்லைன் மோசடிகள், இணையதள மோசடிகள்லேருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது அப்படிங்கிறத நம்ம கேட்குற கேள்விக்கு தெளிவாக நமக்கு விளக்கத்தை கொடுக்கறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து இணைஞ்சிருக்காரு டெக்குரு நிகழ்ச்சியில். செக்யூர் வேர்ல்ட்ஸோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சராக இருக்கக்கூடிய ஜெய் கணேஷ் லக்ஷ்மணன் சார் தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். சார், ஹேக்கர்ஸ் நம்மளோட மொபைலை ஹேக் பண்ணுறாங்க, ஃபிஷிங் லிங்க் மூலமா ஹேக் பண்றாங்க, இல்ல வேற ஏதோ ஒரு ரிசோர்ஸ் வச்சு ஹேக் பண்றாங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து எடுப்பாங்க சார்? இப்ப ஃபிஷிங் லிங்க்னு எடுத்துக்கிட்டா கூட இப்ப நமக்கு தெரிஞ்சவங்களே வந்து ஒரு லிங்க் அனுப்பி இந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு இருக்க வேண்டிய அவேர்னஸ் என்னென்ன, நாம அதுல இருந்து எப்படி எச்சரிக்கையா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார்.
1: ஹேக்கர்ஸ் நான் உடைய சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணவே மாட்டாங்க, உங்ககிட்ட இருக்கிற க்ரெடென்ஷியல் ஹேக் பண்ணுவாங்க, உங்களை ஹேக் பண்ணுறாங்க. அதுதான் நிரசனமான உண்மை. ஸோ அதனால் எந்த லிங்க் வந்தாலும் அதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் அனுப்புகிறவரு உங்களுக்கு தெரியுமான்றதை முதல்ல பாருங்கள், அவரை கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் யார் நீங்கள் நீங்கள் அதான் சொல்கிறேன். நீங்கள் எப்போ இன்னொருத்தவங்ககிட்ட இந்த டேட்டாவை வாங்க ஆரம்பிச்சிங்களோ அப்போ தான் உங்கள் டேட்டா ரொம்ப ப்ரிவென்ட் ஆகுன்றது நிரசனமான உண்மை. சேம் இந்த ஃபிஷிங் லிங்க்கும் அப்படிதான். இந்த ஃபிஷிங்ன்ற கான்செப்ட் இந்த வேஸ்ட்ல தான் ஒர்க் ஆகும். அதனால யாருன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பினா சரி ஏன் அனுப்புறீங்க, இந்த லிங்க் எனக்கு வந்து தேவையா, நான் எதுக்காக வச்சு இதை தொடரணும், அந்த ஒய் எப்படின்னா, நான் ஒரு இங்கிலீஷ் ஆத்தர் ஒருத்தர் கிட்ட நான் படித்த ஒரு விஷயம் என்னன்னா, வாட் ஆர் த லைஃப் ஸ்டார்ட் வித் ஒய், லைஃப் என்னவா வேணா இருக்கட்டும் நீங்கள் ஒய்ன்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும். அது என்னவா வேணாம், ஈவன் அந்த ஃபிஷிங் லிங்க் வருதா ஒய், எதுக்கு நான் அதை பண்ணணும், ஈவன் அது என்ன மலேசியஸ் ஆப் நான் டவுன்லோட் பண்ணணும், எதுக்கு நான் அதை பண்ணணும், பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நீங்கள் எங்கே கொண்டு வரீங்க, அந்த ஸ்டார்ட் வித்ன்ற ஒய் கான்செப்ட் உங்களோட டெக்னாலஜிலேயோ சரி இல்லை எங்கேயோ அது எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் உங்களுக்கான ரியலிஸ்டிக்கான சொல்யூஷனே கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கான உண்மை. ஸோ இதுதான் ஐடியா.
0: ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நமக்கு மக்களே ஏதாவது ஒரு லிங்க்கோ இல்லை ஏதோ ஒரு ஆப்போ வருது வாட்ஸ்அப்லேயே வருது, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், அதை பண்ணி யூஸ் பண்ணுங்கள், இல்லை இந்த லிங்க்கை தொடுங்க, இந்த லிங்க்கு தொடுறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எது வந்தாலும் அது ஏன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு ரெண்டு மூணு டைம் யோசிச்சுக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு ஆப் வருது அப்படின்னா அந்த ஆப்பை நம்ம எதுக்காக டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டைம் யோசித்து எதாக இருந்தாலும் செயல்படுங்க. இப்போ நீங்கள் ஒரு லிங்க் வருது, அந்த லிங்க்கில் இதை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வருது அப்படிங்கிற ஆசையில் நீங்கள் தொட்டுட்டீங்கன்னா அதனால பின்னாடி உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எதா இருந்தாலும் பார்த்து உஷாரா இருங்க. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில. இது வாக்கறேன் கூட இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து இணைஞ்சு நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாரு. யார் அவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா செக்யூர் வேர்ல்ட்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மற்றும் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சரா இருக்கக்கூடிய ஜெய் கணேஷ் லக்ஷ்மணன் சார் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. ரொம்ப நன்றி சார். இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களே சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில. உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு, இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் என்னோட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சமையான சூப்பரான ஒரு ஆப் தான் சொல்ல போறேன். இந்த ஆப் வச்சுட்டு உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப் ஒரே ஒரு ஆப் மட்டும் இருந்தால் உங்க போட்டோவை வேற லெவல்ல எடிட் பண்ணிக்க முடியும், உங்க போட்டோவை ஹைட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸை கூட கிளீன் பண்ணிக்க முடியும். அப்படி என்னப்பா இந்த ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேலரி ஆப் தான் அது. கேலரி, ஃபோட்டோ கேலரி ஆப் அப்படிங்கிறது தான் அந்த ஆப்பு. இன்ஷாட் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கேன். இந்த ஆப்பில் எக்கச்சக்கமாக

ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துக்கிறோம். இது வந்து ஏஐ ஃபோட்டோ கேலரி ஆப். இது இந்த ஆப் யூஸ் பண்ணுறது மூலிமா நார்மல் கேலரிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதில் உங்களால் ஃபோட்டோஸை ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க முடியும், ஃபில்டர் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏஐ சப்போர்ட்டோட உங்களால் பண்ண முடியும். இதுவுமே கிட்டத்தட்ட உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய நார்மல் கேலரி இல்லை ஃபோட்டோஸ் ஆப் மாதிரி தான். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸை கூட ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். இதிலே ஒரு வால்ட் இருக்குது, அந்த வால்ட்டில் போட்டு ஹைட் பண்ணிக்க முடியும். இதில் உங்களால் ஃபோட்டோ எடிட் பண்ணிக்க முடியும். நம்மளே சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சில டூடுல்ஸ்லாம் வரைகிறது, அந்த ஃபோட்டோவில் வரைகிறது, அந்த மாதிரியும் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் பண்ணிக்க முடியும். அது கூடயே ஹெச்டி வீடியோ பார்க்குறது, ஹெச்டி வீடியோவை எடிட் பண்ணுறது கூட இந்த ஒரு ஆப் மூலமா பண்ண முடியும். ஃபோட்டோஸை க்ராப் பண்ணிக்க முடியும். அதுலேயே நிறையா இன்பில்ட்டான ஆஸ்பெக்ட் ரேஷியோலாம் கொடுத்துருப்பாங்க, ப்ரீசெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே இன்ஸ்டாகிராமுக்கு க்ராப் பண்ணணுமா, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு க்ராப் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு கேலரி ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இங்கே இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜங்க் கிளீனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று. இது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கேலரி ஆப்பில் இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜங்க் கிளீனர் அப்படிங்கிறது உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய ஜங்கை க்ளீன் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஃபோனில் இருக்கிறதில்ல, கேலரியில் இருக்கக்கூடியது. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா ஒரே மாதிரியே ஃபோட்டோஸ், எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது, அது எத்தனை ஜிபிக்கு இருக்குது அப்படின்னு காட்டணும். நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் ரீசைக்கிள் பின்னில் இருக்கும்ல, அந்த மாதிரி ரீசைக்கிள் பின்னில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டும். நிறையா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா எத்தனை ஜிபிக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது காட்டும். இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக க்ளீனும் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு சூப்பரான ஃபீச்சரும் இந்த ஒரு ஆப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல கேலரி ஆப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கேலரி ஃபோட்டோ கேலரி ஆப் இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்கள். இது பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. இந்த ஆப்போட சைஸ் வந்து 29 MB தான். பிளே ஸ்டோரில் 4.7 star ரேட்டிங் வாங்கியிருக்கு. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்தாச்சு. நான் கிளம்பி நேரம் வந்தாச்சு மக்களே. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் இதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7007 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது பாலிப வயசு.
2: என்ன இது பாலிப வயசு?
0: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்குங்க. என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி நம்மளை சுற்றி சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இன்றைக்கி ரெண்டு ஸ்பெஷலான டேஸ் அப்படின்னே சொல்லாம். ஒன்று ஓணம் ஃபெஸ்டிவல் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மிலாடி நபி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இனிய மிலாடி நபி வாழ்த்துக்கள் மற்றும் ஓணம் வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில் சேலத்தில் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது என்னடா திடீர்னு கேரளா பக்கம் எது போயிட்டோமோ, கேரளாவுக்கு எது மாறி வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து ஒரு செகண்ட் ஃபீல் ஆனிச்சு. ஏன் அப்படின்னா நிறைய கேர்ள்ஸ்லாம் வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களாம் ஓணம் சாரீஸ் அதாவது ஓணம் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுற விதமாக கேரளா சாரீஸ்லாம் கட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. காலேஜில் செம வைபாக வந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நிறைய இடங்களில் ஓணம் செலிப்ரேஷன்ஸ் அப்படின்றது செம ஃபன்னாக வந்து செம மாதம் வந்து நடந்தது. நேற்றே ஒரு சில இடங்கள்லாம் ஓணம் ஃபெஸ்டிவலை பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பயங்கரமாக என்ஜாயும் பண்ணாங்க. கேரளாவில் எந்த அளவுக்கு ஓணமை செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அதே அளவில் மாஸ்க் குறையாமல் நம்ம ஊர்லேயுமே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சேலம்லேயே ஆகட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஆகட்டும் நிறைய இடங்களில் ஓணமை பயங்கரமாக செலிப்ரேட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஓணம் ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருந்தது அப்படின்றத என்கிட்ட மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் சமவேச பொருளாக இருக்குது. நாம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் வழக்கமாக என்ன பண்ணுவோம், நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிவிடுவோம்ல. ஸோ இன்றைக்கி என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்குறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த ஆசை இருக்குங்க. என்ன அப்படின்னா படம் எடுக்கணும், நம்மளே சொந்தமாக ஒரு கதை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நினச்சி பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, இப்போது உங்களோட வாழ்க்கையை ஒரு படமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க அப்படின்றதாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கு. ஸோ உங்களுக்காக கேள்வியை இன்னொரு டைம் கேட்குறேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது உங்களோட கதையை உங்களோட பர்சனல் கதையை ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்னா அந்த படத்துக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களோட வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க அப்படின்றத. அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு. ஸோ இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. முகமது அஸ்பரோட அடிப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு, அதுக்கப்புறமா ஜாரு முரளியோட எம்மா எம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பாட்டு பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம்.

0: ஜெயராம் கல்லூரி மாணவர்களா நீங்க? உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
1: பிஏஎஸ் ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
0: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
1: முதல் பரிசாக 3,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 2,000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 1,000 ரூபாய் வழங்கப்படும்.
0: நடைபெறும் நாள் August 28 வெள்ளிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8. நபி திருநாள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் நூர் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் திரு அகமது இலியாஸ் நூரானி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மௌலவி முஹம்மது இலியாஸ் நூரானி, பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, சேலம். அனைவருக்கும் மீலாது நபி வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மீலாது நபி என்பது அகிலத்திற்கு ஒரு அருட்பிழம்பாய் அவனியில் வந்துதித்த அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புவியில் பிறந்த நாளை பெருநாளாய் உலக மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய நாள் இது. இந்த நாள் நபியின் நாயகம் அவர்கள் பிறந்த நாள் மட்டுமல்ல, உலகத்திற்கு மிக பெரும் மாற்றம் கிடைத்த நாள் என்பதாகவும் சொல்லலாம். காரணம், அரபு தேசத்தில் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஒளிப்பிழம்பாய் பிறந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்கின்ற காலம் அது. அநீதம் இழைக்கப்படக்கூடிய காலம் அது. மதுவும் சூதுவும் சமூகத்தை சீரழித்து கொண்டிருந்த காலம் அது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நபிகள் நாயகம் மிக பெரும் ஒரு சாதனையை செய்தார்கள். அனைவருக்கும் ஏகத்துவத்தை மட்டும் போதிக்காமல் அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை மனித சமுதாயத்திற்கு போதனையாய் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையை பேசுங்கள், அமானிதத்தை பேணுங்கள், பெற்றோரை மதியுங்கள், அண்டை விட்டாருக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், அனாதைகளை அரவணையுங்கள், பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை வழங்குங்கள், யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் என்பதாக இதுபோன்று பல்வேறு போதனைகளை செய்திருக்கிறார்கள். நறுகுணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் என்று சொல்கின்ற அளவிற்கு மிகப்பெரும் நறுகுணத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம். கல்விக்கு மிகப்பெரும் புரட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாய் பெண் கல்விக்கு அவர்கள் மிகப்பெரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். பெண்கள் கல்வி கற்க வேண்டும். காரணம், ஒரு பெண் சமூகம் கல்வி கற்றால் அது அடுத்த ஒரு சமூகத்திற்கு, அவருடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அடுத்த ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரும் மாற்றாய் அவர்கள் அமைவார் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் போதித்திருக்கிறார்கள். குறிப்பாய் இந்த நாளில், நபிகள் நாயகம் பிறந்த இந்த நாளில், திருநாளில் சில விஷயங்களை நாம் மனதில் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் போதித்த அன்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டிய நீதத்தை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் போதித்த மனித நேயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைத்து வித மக்களுடன் சகோதர சமயத்துடன் பழகுவதன் மூலமாக அவர்களின் சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்கியவர்களாக ஆகுவோம். வல்ல அல்லாஹ் இந்த நாளில் அவருடைய சுன்னத்துகளை பேணக்கூடியவர்களாக நம் அனைவருளும் ஆக்கியருள் புரிவானாக. வஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா FM 100

0: கேட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
1: பொங்கலே வந்துடும். அப்ப கோலம் போட வராதா உனக்கு?
3: கம்பெனி சீக்ரெட் வெளியே சொல்லாத.
1: சரி சரி
3: சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க?
1: பார்த்தா தெரியல, கோலம் போட்டுட்டு இருக்கேன். நீ சொன்னல்ல, அதேதான் இங்கேயும். என் கோலத்தையும் கோலம் தான் ப்ரூவ் பண்றதுக்கு நியூ இயரே வந்துடும்.
3: அது இருக்கட்டும், நீ என்ன பூக்கோலம் சொல்லிட்டு மாடு வரைஞ்சுக்கிட்டு இருக்க?
1: அதெல்லாம் பொங்கலுக்கும் சேர்த்துதான். நீ அமைதியா போ.
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்க வாழ்க்கைய ஒரு படமா எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க, அந்த படத்துக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வியாக வந்திருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃபை படமா எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன டைட்டில் வைப்பாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம.
3: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் சரோஜா கோத்தூர்ல பேசுறேன்.
3: ஓகே சரோஜா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
3: ம், சூப்பரா இருக்கேன். ஓணம் ஃபெஸ்டிவல் நாள் நல்வாழ்த்துக்கள்.
4: Thank you.
3: நன்றி நன்றி. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கைய ஒரு படமா எடுக்கிறீங்க அப்படினா அதுக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க?
4: அப்பா மகளின் வாழ்க்கை வரலாறு.
3: அப்பா மகளின் வாழ்க்கை வரலாறு, சூப்பரா இருக்கு. இந்த தலைப்பு வைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான ரீசன் இருக்கா?
4: ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப இல்ல, ஃபர்ஸ்ட் அவரு இல்லாம போவாங்கங்கறத நினைச்சு கூட பாக்கல.
3: ஓகே ஓகே.
4: இப்ப இல்லங்கவும் அவரோட மருத்துவம், அவரோட சந்தோஷம், அவர் இருந்தப்ப இருந்ததை விட இப்ப கொஞ்சம் கொஞ்சதா இருக்குன்னு வச்சுக்காங்களே.
3: ஓகே ஓகே. அவரோட பிளெஸிங்ஸ் எப்பயுமே உங்ககிட்ட இருக்கும், ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க.
4: Thank
3: you. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு சரோஜா. குளத்தூர்லேருந்து சரோஜா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை படமாக எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன தலைப்பு வைப்பாங்க அப்படின்றத ரொம்பவே அழகாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்களை மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-707-8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கையை ஒரு படமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியை வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், சேவல் கூட எந்திரிச்சிருச்சுடா, டக்குன்னு எந்திரிடா.
2: என்னடா இவ்வளோ காலையில் வந்து எழுப்பிட்டு இருக்க?
1: டேய் டைம் ஆயிடுச்சா, எந்திரிடா, காலேஜ் வேற போகணும்.
2: மச்சான் ஒன்று ஒன்று கேக்கவா?
1: காலங்காத்தாலியாவா? சரி கேளு.
2: சேவல் காலங்காத்தால கூவுச்சுன்னா என்னடா அர்த்தம்?
1: என்ன அர்த்தம்?
2: அது எழுந்திருச்சுன்னு அர்த்தம்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.
3: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வியை கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ உங்களோட பர்சனல் கதையை ஒரு படமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க அப்படின்றதாங்க இன்னைக்கான கேள்வியே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போ நம்ம கூட பேசிறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அவங்க? அவங்க அவங்களோட லைஃபை படமா எடுக்கறாங்க அப்படினா அதுக்கு என்ன தலைப்பு வைப்பாங்க அப்படின்றத நாம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், நான் ருக்மணியம்மா சாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
3: ருக்மணியம்மா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன்.
5: சரி, சாப்பிட்டீங்களா?
3: ஆ, சாப்பிட்டே. நீங்க? உங்களுக்கும்
5: வாழ்த்துக்கள்.
3: பேசலாம் பேசலாம். உங்களோட வாழ்க்கைய ஒரு படமா எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க?
5: அழகான தலைப்பு.
3: அழகான தலைப்புன்னு தான் தலைப்பு வைப்பீங்களா?
5: ஒரு சிங்க பெண்ணின் வாழ்க்கை வரலாறு அப்படின்னு போடுவேன்.
3: டைட்டிலே செம்ம.
5: என்ன இன்னைக்கு செய்யற நாளைக்கு செய்யறன்னு தட்டி கழிக்க கூடாது. உடனே உடனே உடனே முடியாத வேலையை கூட முடியுங்கிற மாதிரி பேசணும். அப்படி கேட்க கூடாது அப்படின்னு நானும் அப்படி சொல்லவும்
3: மாட்டேன்.
5: அப்புறம் முடியாத வேலைங்கிறதே கிடையாது.
3: முடியாதது உங்க அகராதிலே இல்ல.
5: ஆமா, ட்ரை பண்ணு

0: சூப்பர்.
1: சந்தேகம் வராது. இந்த அறகுறையா இருக்கிறவங்களுக்கு தான் சந்தேகம் வரும். அது மாதிரி அந்த வேலைகள செஞ்சுட்டே இருந்தோம்னா, ஓ இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா?
0: கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும்.
1: அப்படி செய்யணும்ங்கற
0: கண்டிப்பா
1: கீழே போடக்கூடாது. எந்த வேலையுமே என்னால முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சூப்பரா வந்து சொல்லிருந்தீங்க, ரொம்ப நன்றி கால் பண்ண சொன்னதுக்கு.
1: அதனாலதான் சிங்கப்பெண்ணு சிங்கப்பெண்ணு அப்படின்னு போட்டு அப்படி எப்படி தருவா எழுதணும், அப்படியே கீழே இருந்து மேல போற மாதிரி எழுதணும்.
0: சூப்பர் சூப்பர்.
1: அப்படி பெரிய எழுத்த சின்ன எழுத்த ஆரம்பிச்சு பெரிய எழுத்துல போய் முடிக்கணும்.
0: நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: நன்றி
0: சாமி. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. டைட்டில் தீயா இருக்கு.
1: நன்றி
0: மாத்திரேன் ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு. காதுகாப்பட்டியில இருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்தாங்க அப்படின்னா என்ன தலைப்பு வைப்பாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைப்பாங்களா. ஸோ அவங்களோட டைட்டில் அப்படின்றது ரொம்ப தீயாக வந்து இருந்தது. ருக்மணி அம்மா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: பூமி 1/3 நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1% தான். அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
5: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
6: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஒரு படமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க அப்படின்றதாங்க இன்னைக்கான கேள்வியே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க, உங்களோட வாழ்க்கை கதைக்கு என்ன டைட்டில் வைக்க போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம ஜாலியாக வந்து பேசலாம். ஸோ இன்னைக்கு ஓணம் ஃபெஸ்டிவல் நமக்கே வந்து தெரியும். கேரளாவை தாண்டி இந்தியாவில் நிறைய இடங்களில் ஓணம் ஃபெஸ்டிவலை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் ஓணம் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு ஒரு டெம்பிளில் அன்னதானம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வீடியோ அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக செம்ம வரலாக போயிட்டு இருக்கேன். ஸோ அது என்ன வீடியோ அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், இப்போ ஓணம்னாலே அன்னதானம்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் காமன் தானப்பா, இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம். என்ன அப்படின்னா, கேரளாவில் இருக்கிற ஒரு வில்லேஜில் ஒரு டெம்பிள், ஒரு கோவில் வந்துங்க, அங்கே வந்து ஓணம் ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தலைவாழையிலலாம் போட்டு ஃபுல் மீல்ஸு, பாயாசம், வடை, அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அன்னதானம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது காமன் தானே, இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அந்த அன்னதானம் யாருக்கு தெரியுமா பண்ணியிருக்காங்க? இந்த வாயில் ஜீவன்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து அந்த அன்னதானத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அது ஒரு மனுஷங்க உட்காந்து சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஒரு நீட்னஸாக ஒரு அன்னதானம் வந்து பண்ணுவாங்களோ அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இந்த ஒரு வீடியோ அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் செம பேசு பொருளாகவும் செம வைரலாகவும் வந்து இருந்தது. ஸோ அந்த அன்னதானத்தில் நிறைய பெட் அனிமல்ஸ்லாம் வந்து கலந்துக்கிட்டு அந்த அன்னதானத்தை அவ்வளோ சிறப்பாக வந்து முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சாமியே வந்து சாப்பிட்ட மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த உள்ளூர் மக்கள் பயங்கரமாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் அங்கே வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஸோ இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களோட வாழ்க்கை படத்தை, அதாவது உங்களோட வாழ்க்கை கதையை ஒரு படமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி சொல்லுங்கள், நம்ம அப்படியே இந்த நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, அதாவது உங்களோட வாழ்க்கையை ஒரு, அதாவது உங்களோட வாழ்க்கையை ஒரு கதையாக வந்து எடுக்கிறீங்க, ஒரு படமாக வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க, என்ன தலைப்பு வைப்பீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. ஸோ நான் எஃப்எம்மோட 9787070 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது அடுத்ததாக சமூக வலைத்தளங்களில் ஒரு விஷயம் செம்ம பேசப்பொருளாக போயிட்டு இருந்தது. அதெல்லாம் கேள்விப்படும் போது எப்படி இருந்தது அப்படின்னா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி தான் அங்கே வந்துருக்கும். இப்போது ஒரு சில பேர்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஆஃபீஸில் லாகின் பண்ணிட்டு அவங்களோட ஒர்க்கை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு தான் வந்து பேர், ஆனால் எல்லா வேலையும் ஆஃபீஸுக்கு தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கேயும் ஒருத்தர் அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு, அதனாலேயே அவர் செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டாரு. ஸோ யார் அவரு, அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது ஹரியானா இருக்குல்ல, ஹரியானாவில் ஒரு ஏரியாவில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு காரை புக் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஆஃபீஸில் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஒர்க்லாம் நம்ம லேப்டாப்லேயே பார்க்கலாம், காரில் போகும்போதே அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, காரில் போயிட்டு இருக்கும்போதே ஒர்க்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஆஃபீஸ்க்கு லாகின் ஆகிற டைம் தான், போயிட்டு இருக்கும்போது டிராஃபிக் ஆயிடுச்சு, பயங்கரமான டிராஃபிக், எங்கேயும் நகரம் இல்லை. அவரும் ஒரு 10-20 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு, டிராஃபிக் கிளியர் ஆகிற மாதிரி தெரில. அட போங்கப்பா, எனக்கு ஆஃபீஸ் டியூட்டி தான் முக்கியம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த டிராஃபிக்கில் கார் நின்றுட்டுருக்கு, அவர் டக்குன்னு கீழே இறங்கி கார் மேலே ஏறி உட்காந்து லேப்டாப்பை வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை வந்து யாரோ சோஷியல் மீடியாவில் வீடியோவாக எடுத்து போட்டு விட்டாங்க. என்னங்க இவர் இவ்வளோ சின்சியராக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த ஒரு வீடியோவை பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இருந்தாலும் அவரோட நேர்மையை பார்த்து நான் பயங்கரமாக வியக்கிறேன். நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க.

0: 97.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ நீங்க உங்களோட வாழ்க்கைய படமா எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வியே வந்திருக்கேன். ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் யாரு, அவரோட வாழ்க்கைக்கு அவர் என்ன டைட்டில் வைக்க போறாரு படமா எடுத்தா அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பதையில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கிறேன்னா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்? எப்பொழுதுலாம்
0: நான் இன்னைக்கு சூப்பரா போயிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கான டே எப்படி இருந்தது?
3: சூப்பர்ண்ணா.
0: இப்போ உங்களோட வாழ்க்கையே ஒரு படமா எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க?
3: ஆஹா ஓஹோ, என்ன மாதிரியான மிராக்கிள்ஸ் லைஃப்ல நடந்தது, எந்த சமயத்துல ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு நம்ம பாராட்டு வாங்கினோம், எந்த சமயத்துல நம்ம நடக்காத சமயத்துல ஆஹா ஓஹோன்னு சர்ப்ரைஸ் நடந்தது. சோ இது மாதிரி சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ் நிறைந்ததுதான் அந்த ஒரு படம். அடுத்த நொடி என்ன சர்ப்ரைஸ் வருது அப்படின்ட்டு எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. மொத்தத்துல பார்க்கும்பொழுது நல்லா நினைப்பா இருக்கு அப்படின்ட்டு இந்த படம் சொல்லுவோம். அதனால ஆஹா ஓஹோ அப்படிங்கிறதுதான் என்னுடைய படமா படத்தினுடைய பேராக இருந்தேன்.
0: சூப்பர் சூப்பர் நான் செம ஃபன்னா வந்து இருந்தேன். டைட்டில் செம
3: ஃபன்னாவும் இருக்கும், அது என்ன ஆஹா ஓஹோ அப்படிப்பாங்க.
0: ஓகே ஓகே.
3: ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் அடிக்கடி சொல்லுவான் எப்படிடா இருக்கேன்னு ஆஹா ஓஹோன்னு இருக்கேன்டா அப்படிப்பா. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல இருந்து நான் இந்த படம் டைட்டில் வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். நீங்க கேள்வி கேட்டோன்னு சொல்லிட்டேன்.
0: ஓகே ஓகே நான் ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு.
3: தேங்க்யூ குரு, பை பா.
0: தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. வேலூர்லேருந்து நம்ம சந்திரசேகரண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட வாழ்க்கையை படமாக எடுத்தாங்க அப்படின்னா என்ன தலைப்பு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு, செம்ம ஃபன்னாகவும் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-7070 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கையை ஒரு படமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்துருக்கு. ஸோ இதை பற்றி நாம் இன்னும் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். இப்போது பேக் டு பேக் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கே, கேட்டு வந்துருங்க.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: ஜெயராம் கல்லூரி மாணவர்களா நீங்க? உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
1: பிஏஎஸ் ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
0: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
2: முதல் பரிசாக 3000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும்.
0: நடைபெறும் நாள் August 28 வெள்ளிக்கிழமை.
2: நடைபெறும் இடம் ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8. நபி திருநாள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் நூர் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் திரு அகமது இலியாஸ் நூரானி அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மௌலவி முஹம்மது இலியாஸ் நூரானி, பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, சேலம். அனைவருக்கும் மீலாது நபி வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மீலாது நபி என்பது அகிலத்திற்கோர் அருட்பிழம்பாய் அவனியில் வந்துதித்த அன்னலம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புவியில் பிறந்த நாளை பெருநாளாய் உலக மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய நாள் இது. இந்த நாள் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாள் மட்டுமல்ல, உலகத்திற்கு மிக பெரும் மாற்றம் கிடைத்த நாள் என்பதாகவும் சொல்லலாம். காரணம், அரபு தேசத்தில் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஒளிப்பிழம்பாய் பிறந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்கின்ற காலம் அது. அநீதம் இழைக்கப்படக்கூடிய காலம் அது. மதுவும் சூதுவும் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருந்த காலம் அது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நபிகள் நாயகம் மிக பெரும் ஒரு சாதனையை செய்தார்கள். அனைவருக்கும் ஏகத்துவத்தை மற்றும் போதிக்காமல் அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை மனித சமுதாயத்திற்கு போதனையாய் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையை பேசுங்கள், அமானிதத்தை பேணுங்கள், பெற்றோரை மதியுங்கள், அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், அனாதைகளை அரவணையுங்கள், பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை வழங்குங்கள், யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் என்பதாக இதுபோன்று பல்வேறு போதனைகளை செய்திருக்கிறார்கள். நறுகுணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் என்று சொல்கின்ற அளவிற்கு மிகப்பெரும் நறுகுணத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம். கல்விக்கு மிகப்பெரும் புரட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாய் பெண் கல்விக்கு அவர்கள் மிகப்பெரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். பெண்கள் கல்வி கற்க வேண்டும். காரணம், ஒரு பெண் சமூகம் கல்வி கற்றால் அது அடுத்த சமூகத்திற்கு, அவருடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அடுத்த ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரும் மாற்றாய் அவர்கள் அமைவார்கள் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் போதித்திருக்கிறார்கள். குறிப்பாய் இந்த நாளில், நபிகள் நாயகம் பிறந்த இந்த நாளில், திருநாளில் சில விஷயங்களை நாம் மனதில் ஏற்று வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் போதித்த அன்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள்

காட்டிய நீதத்தை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் போதித்த மனித நேயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைத்து வித மக்களுடன் சகோதர சமயத்துடன் பழகுவதன் மூலமாக அவர்களின் சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்கியவர்களாக ஆகுவோம். வல்ல அல்லாஹ் இந்த நாளில் அவருடைய சுன்னத்துகளை பேணக்கூடியவர்களாக நம் அனைவர்களும் ஆக்கியருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது நீங்கள் உங்களோட வாழ்க்கையை ஒரு படமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியை வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் யார், அவரோட வாழ்க்கை கதைக்கு என்ன டைட்டில் வைப்பார் அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ,
6: மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா அருமையா இருக்கிறேன். சோதனையில எல்லாம் பண்ணிட்டு எப்படி ஓரளவுக்கு போட்டு இருக்கிறேங்க.
6: மன உறுதி உள்ள மனிதன் கேக்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு. மன உறுதி மாமனிதன் செமையா இருக்கு.
7: எப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லு என்ன, சிறு வயசுல இருந்து படாத பல வேலைகள் மாறி மாறி பள்ளிக்கூடத்துல சத்துணவு பொறுப்பாளரு என்னங்க, அப்புறம் இங்க இருக்கிற யூனியன் சிவனியா அதுல ஆர்வி டைப்பிஸ்ட ஒரு சில வருடங்கள், பத்திரப்பதிவு தெருல 14 வருஷம் நகல் டைப் அடிக்கிறது, நகல் எழுக்கிற அது ஒரு 14 வருஷம். வேலையெல்லாம் மாறி மாறி வர இந்த சூழ்நிலையும் வீட்டுல இருக்கிற ரெண்டு தம்பி கணவர் தங்கச்சியினோட கணவர் வந்தெல்லாம் இருந்தாங்க. வேலையெல்லாம் அவங்களுக்கு சரியா அமையலைங்க.
6: என்னங்க
7: என்னுடைய வேலையெல்லாம் இது பண்ணி ஒரு தம்பிய பால் சேர்த்து சேகரித்து நடத்துற பத்திர எழுத்துற ஒரு முக்கியமான நபர்கிட்ட சேர்த்து விட்டு, தங்கை கணவர் ஒரு தனிய மோட்டார் வாகன கம்பெனியில ஒரு சூப்பர்வைசர் விளையாட்டு இதெல்லாம் பண்ற வேலைகளும் பண்ணி அதனால சக்ஸஸ் நல்லா இருக்கிறாங்க. இதற்கு இடையில எனக்கு பெரிய பெரிய ஒன்று ரெண்டு விபத்துக்கள்லாம் நடந்து இதுல ஒரு மன சரி இல்லாத ஒருத்தர் நம்மளை புடிச்சு ஒரு மணி நேரம் காலி பண்ண தெரிஞ்சாரு, வீட்டுல நுழைஞ்சு அது என்னங்க அதுலயும் தப்பிச்சனுங்க. ஒரு மணி நேரம் இப்படி பல இதுலயும் தாண்டி 15 முறை தப்பிச்சிருக்கிறேங்க குரு. இந்த மாதிரி
6: எனக்கு
7: 62 வயசுல இல்ல, இதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி ஆகணும். இதெல்லாம் சமாளிச்சு மத்தவங்களையும் நல்லா இது பண்ணிக்கிட்டுங்க. ஒரு தம்பி உதவி செய்யறாரு, அந்த பத்திர எழுத்துல இருக்காரு, அவர் வந்து இது பண்ணி இவங்களுக்கெல்லாம் உதவி செய்து பிக்கப் பண்ணது பார்த்து என் மனைவி ரெண்டு மகன்களோட எங்களும் குடும்பத்துல வசிக்காம தனியா போயிட்டு அது அது கொடுமையிலும் கொடுக்கும்.
6: என்னங்க
7: எல்லாம் முதல்ல ஒரு தம்பி உதவி செய்யறது, இதெல்லாம் தாண்டி மன உறுதியோட இருக்கிறனால மன உறுதி மனிதன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுக்கலாம்.
6: சூப்பரா இருந்துச்சுண்ணா
7: நன்றி.
6: திருப்பூர்லேருந்து நம்ம ஆதவ் அண்ணா கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணி அவரோட வாழ்க்கையை படமாக எடுத்தால் அவர் என்ன டைட்டில் வைப்பார் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து ஷேர் பண்ணியிருந்தார். கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ நீங்களும் இதே மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கே, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், சேவல் கூட எந்திரிச்சிச்சுடா, டக்குன்னு எந்திரிடா.
2: என்னடா இவ்வளோ காலையில வந்து எழுப்பிட்டு இருக்க?
1: டே, டைம் ஆயிடுச்சா, எந்திரிடா, காலேஜ் வேற போகணும்.
2: மச்சான், ஒன்று ஒன்று கேட்கவா?
1: காலங்காத்தாலியாவா? சரி கேளு.
2: சேவல் காலங்காத்தால கூவுச்சுன்னா என்னடா அர்த்தம்?
1: என்ன அர்த்தம்?
2: அது எழுந்திருச்சுன்னு அர்த்தம்.
3: நோட் பண்ணுங்க.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை

0: வீடுகளில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: அட நீங்க நம்புங்க, இதுதான் நிஜம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. அது சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு செம பேச பொருளா போயிட்டு இருக்கே. என்ன ஏது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நம்ம காரை இழுத்து பார்த்துருப்போம், லாரியை இழுத்து பார்த்துருப்போம், தேர் இழுத்து பார்த்துருப்போம், ட்ரெயினை கூட இழுத்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் எங்கேயாவது ஒரு பெரிய கோட்டையை இழுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? கேள்விப்படல அப்படின்னா நான் சொல்கிறேன் எங்கே ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஜப்பான் இருக்குல்ல, ஜப்பானில் ஹீரோசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோட்டை, இந்த கோட்டையோட வெயிட்டு கிட்டத்தட்ட 360 டன் எடை கொண்ட ஒரு வெயிட்டாக வந்துருக்கு. இந்த கோட்டை கட்டி கிட்டத்தட்ட 1000 வருஷம் வந்து ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த கோட்டை ரொம்ப பழமையான ஒரு கோட்டை. இந்த கோட்டையை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1800 பேர் சேர்ந்து ஒன்றா கயிறு கட்டி இழுத்துருக்காங்க. ஏதோ கோவில் திருவிழாவில் தேர் இழுக்கிற மாதிரி அந்த கோட்டையை வந்து இழுத்துருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், எங்கள் கோட்டைனா வந்து பயங்கர பேஸ்மெண்ட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், எப்படிங்க கோட்டையை இழுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அந்த கோட்டையோட அமைப்பு இருக்குல்ல, அந்த கோட்டையோட அமைப்பே வந்து இந்த மாதிரி கயிறு கட்டி இழுத்தா மூவ் ஆகிற மாதிரி அடியில் தான் செட் பண்ணியிருக்கிறாங்க. அப்பயே அப்படி பயங்கரமாக யோசிச்சு கட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கோட்டையை 1800 பேர் சேர்ந்து ஒன்றா இழுத்துருக்காங்க. ஒரு 2 மீட்டர் தூரம் இந்த கோட்டையை நகர்த்தி வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த கோட்டையோட பராமரிப்பு பணிக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்களா. ஜப்பானில் இப்போ நமக்கே தெரியும், நிறைய டெக்னாலஜிஸ்லாம் பயங்கர பூமில் வந்துட்டுருக்கும். வாரம் வெள்ளிக்கிழமை புதுப்படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு புது டெக்னாலஜிஸ்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கோட்டையை கட்டியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பயங்கர ஆச்சரியமாக வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்க நம்ம சோனா லைஃப் ஸ்டைல் இந்த ஒரு பேஜை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க வான்மதி சோனா இருக்காங்கல்ல, அவங்க தான் நம்ம கூட பேச போகிறாங்க. என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8.
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான தலைப்பு என்ன வைப்பீங்க அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வியே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவரோட வாழ்க்கையை படமாக எடுத்தார் அப்படின்னா அவர் என்ன தலைப்பு வைப்பார் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: இனி மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
7: நெஞ்சம் மறப்பதில்லை. ஏன்னா வந்து பல திகில் காட்சிகள், அதேடி சண்டை காட்சிகள், சோக காட்சிகள், அழகு காட்சிகள், காமெடி, ஆக்ஷன், த்ரில்லர், அனைத்துமே நிலையில தொழில்நுட்பம் கூட நெஞ்சம் மறப்பதில்லை.
1: ஓகே, எல்லா ஜானர் இருக்கிற ஒரு படமா இருக்கும் போலயே உங்க வாழ்க்கை.
7: நன்றி.
1: மாசநாயக்கன் பட்டியிலேருந்து நம்ம சதீசனா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட வாழ்க்கையை படமாக எடுத்தாங்க அப்படின்னா என்ன தலைப்பு வைப்பாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நீங்களும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஸோ டக்குனு கால் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பேசுவாங்கல்ல. ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம வான்மதி சோனா இருக்காங்களா, அவங்க அவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிஸ்டர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் வந்து உங்கள் பேஜ்க்கான நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. லாஸ்ட்டாக நம்ம பேசும்போது கூட நெகட்டிவிட்டிஸை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போது நெகட்டிவிட்டிஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
8: பேசுறவங்க பேசிட்டு வந்துட்டு கஷ்டமாலாம் இருக்கும், மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அக்கா கிட்டலாம் போய் சொல்லுவேன்,
9: சொல்லிடுவான், அக்கா இப்படி பேசுகிறாங்க, மெசேஜ்லாம் அனுப்புகிறாங்க பாருங்க, பேசுகிறாங்க, பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம கோல் நோக்கி அவன் போயிட்டு தான் இருக்கும். அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க, நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நம்ம ஒரு இடத்துல ரீச் ஆகும், நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னு போயிட்டோமா, அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். நிறையா பேர் தடைகள் வரதான் செய்யும், அதெல்லாம் பார்க்கவே கூடாது.
1: கண்டிப்பாக நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி நெகட்டிவிட்டிஸ்லாம் வரதா வந்து செய்யும், அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. அதுக்கு நம்ம ரியாக்ட் ஆகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நெகட்டிவிட்டிஸ்லாம் வரதா செய்யும், அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம், அந்த நெகட்டிவிட்டிஸ்லேருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கான பேஜை டெவலப் பண்ணுங்கள். அதுதான் வந்து வேறு லெவலில் வந்துருக்கும். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம சோனா சிஸ்டர்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: Али Бабаец.
1: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும், அதெல்லாம் தாண்டி நம்ம நேயர்கள் கூட நிறைய விஷயங்கள்லாம் அப்படியே வந்து ஹாப்பியாக பேசணும். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டரான வான்மதி சோனா அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னிலிருந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிஸ்டர், நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜென்ஸ் வந்து அதிகமாக ஆன்ஸ்க்ரீனில் வந்து வராங்க. கம்பேர் பண்ணும்போது ஜென்ஸை விட லேடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரெசன்ஸ் தான் வந்திருக்காங்கல்ல. ஸோ அவங்க ஆன்ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வரதுக்கு என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த காரணத்தினால அவங்க முன்னாடி வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: முன்னாடியே தான் வந்துட்டு ஜென்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதுவும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்குமே, எனக்குமே ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு நான் ஃபேஸை காட்டி போட்டனால எனக்கு அந்த ஃபியர் போயிடுச்சு, சரி இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஆனால் வந்துட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தாங்கன்னா, வீட்டில் விட மாட்டாங்க. இல்லைனா வந்துட்டு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா வந்துட்டு நம்மளை வந்து ஏதாச்சும் தப்பாக பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லாத்துக்குமே இருக்குது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இருக்கணும். இப்போது வெளியெல்லாம் சப்போர்ட் இருக்குமா கிடைக்குமான்லாம் வந்து தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா கிரியேட்டராக ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபேமிலியில் ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுங்க, அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷ்னலாக நீங்கள் வந்துடுங்க. ஃபேமிலியிலே சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டிமோட்டிவேட் தான் ஆவாங்க. ஸோ எப்பயுமே ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசினோம், அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை படமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நம்ம கூட நிறைய நேயர்கள்லாம் வந்து கால் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை படமாக எடுத்தாங்க அப்படின்னா என்ன தலைப்பு வைப்பாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. யார் யாரெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கொளத்தூர்லேருந்து சரோஜா, அதுக்கப்புறமா தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மாள், அதுக்கப்புறம் வேலூர்லேருந்து சந்திரசேகரண்ணா, திருப்பூர் மூலனூர் ஆதவன் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு, அதுக்கப்புறமா மாசிநாயக்கம்பட்டியிலேருந்து சதீசண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன தலைப்பு வைப்பாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது கேட்க. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அப்டேட் வந்து சொல்கிறேன், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, சேலத்தில் இப்போ ஒரு சில இடங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஒரு சில இடங்களில் மழை வர மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் வெளியெலாம் போனீங்க அப்படின்னா வெளியே போகிற ஐடியாலாம் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த கொடை ரெயின் கோட்டுலாம் எடுத்து வச்சுக்கோங்க. வண்டியில் போகிறவங்க கட்டாயம் ஹெல்மெட்லாம் எடுத்துகிட்டு போங்க, ரெயின் கோட்டை சேஃபாக போட்டு போங்க. தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. நம்ம அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாமா? பாய். Yeah.

நீதானா எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இரவு என்பது இயற்கையின் ஒரு ஓய்வு நேரம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அது அச்சுறுத்தலின் அடையாளமாக மாறுறது மனிதனுடைய குறைபாடு தானே. என்ன ராஜ்குமார் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொல்லான்னு இருக்கேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. பகல போலவே இரவும் அனைவருக்கும் ஒரு பொதுவான நேரம் தான் சொல்லலாம். பகல் வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய அதே பாதுகாப்பு, சுதந்திரம், நிம்மதி இதே வந்து இரவு நேரத்திலையும் ஒரு பொண்ணுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால், இதுதான் வந்து ஒரு சமூகத்தினுடைய உண்மையான அடையாளம், ஒரு உண்மையான மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்காம தான் இருக்கு. இதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியை உங்க எல்லாருக்காகவும் கேட்கலான் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, பெண்கள் இரவு நேரத்தில் பயம் இல்லாமல் வெளியே போயிட்டு திரும்பி வரக்கூடிய அந்த சுதந்திரம் அப்படின்றது பெண்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன மாதிரியான மாற்றம் நம்ம சமூகத்தில் மாறணும் அப்படின்றதான் இன்னைக்கு என்னுடைய கேள்வியா இருக்கு. இந்த கேள்விக்கு 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி கூட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேர்களே. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த கேள்வியும் கேட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு நாளும் வந்து வெளியில் போறாங்க, போயிட்டு ரிட்டர்ன் வராங்க அப்படின்னு போது, அவங்களுக்கான அந்த பாதுகாப்பாக இருக்கட்டும், அவங்க ரிட்டர்ன் வரும்போது எந்தவித அச்சமும் எந்தவித பயமும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு மாற்றம் எப்போ வரும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேள்வியாகவும் நான் கேட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் திடீர்னு வெளியில் போறாங்க, இரவு நேரத்தில் போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பயம், பதட்டம் இது எல்லாமே நமக்கு அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். வந்துருவாங்களா ஒரு பயம் அப்படியே இருந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டால், அதுதான் வந்து ஒரு கேள்வியாக இருக்க ஆரம்பிக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே வந்து திடீர்னு வெளியில் எங்கேயாவது லேட்டாக போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு இல்லையா, அவங்கள சந்தேகத்தோட பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஒரு பொண்ணுக்கு என்ன வேலை அப்படின்ற கேள்விகளும் வந்து வர ஆரம்பிக்குது. அவங்களுடைய நடவடிக்கைகளை சந்தேகப்படுறதுக்கான ஒரு காரணமாகவும் மாற ஆரம்பிக்குது. நம்ம அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கோம், ஆனால் இதெல்லாமே மாறணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தும் கூட. ஸோ அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியாகவும் வந்திருக்கு. இந்த கேள்விக்கு தான் நீங்கள் வந்து பதில்களை சொல்ல போகிறீங்க. ஏன்னா பெண்கள் வந்து இரவு நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னா, முதல்ல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்கள் இரவில் வெளியில் போகக்கூடாது அப்படின்ற எல்லாத்தையும் விட்டுட்டு, இரவு நேரத்தில் எந்த பெண்ணும் வெளியில் போனால் அவங்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்தவித தவறும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கிரியேட் ஆகணும். அந்த மாற்றம் தான், அந்த சமூக ஒழுக்கம் தான் பெண்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்றது நான் சொல்லுவேன். ஏன்னா பாதுகாப்பு அப்படின்றது பெண்களை சிறைப்படுத்துறதுக்கு கிடையாது, எந்த நேரமும் அவங்க அச்சம் இல்லாம நடமாடக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழலை இந்த நிலத்துல நாம உருவாக்கி கொடுக்கறதெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்கிறேன். அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இரவு நேரத்துல பயமே இல்லாம வெளியில போயிட்டு திரும்ப வரக்கூடிய அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான மாற்றம் வரணும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். இப்போ தொடர்ந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரட் வந்துருங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: நபி திருநாள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் நூர் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் திரு அகமது இலியாஸ் நூரானி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மௌலவி முஹம்மது இலியாஸ் நூரானி, பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, சேலம். அனைவருக்கும் மீலாது நபி வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மீலாது நபி என்பது அகிலத்திற்கோர் அருட்பிழம்பாய் அவனியில் வந்துதித்த அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புவியில் பிறந்த நாளை பெருநாளாய் உலக மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய நாள் இது. இந்த நாள் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாள் மட்டுமல்ல, உலகத்திற்கு மிக பெரும் மாற்றம் கிடைத்த நாள் என்பதாகவும் சொல்லலாம். காரணம், அரபு தேசத்தில் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஒளிப்பிழம்பாய் பிறந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்கின்ற காலம் அது. அநீதம் இழைக்கப்படக்கூடிய காலம் அது. மதுவும் சூதுவும் சமூகத்தை சீரழித்த

கொண்டிருந்த காலம் அது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நபிகள் நாயகம் மிக பெரும் ஒரு சாதனையை செய்தார்கள். அனைவருக்கும் ஏகத்துவத்தை மற்றும் போதிக்காமல் அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை மனித சமுதாயத்திற்கு போதனையாய் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையை பேசுங்கள், அமானிதத்தை பேணுங்கள், பெற்றோரை மதியுங்கள், அண்டை விட்டாருக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், அனாதைகளை அரவணையுங்கள், பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை வழங்குங்கள், யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் என்பதாக இதுபோன்று பல்வேறு போதனைகளை செய்திருக்கிறார்கள். நறுகுணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் என்று சொல்கின்ற அளவிற்கு மிகப்பெரும் நறுகுணத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம். கல்விக்கு மிகப்பெரும் புரட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாய் பெண் கல்விக்கு அவர்கள் மிகப்பெரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். பெண்கள் கல்வி கற்க வேண்டும். காரணம், ஒரு பெண் சமூகம் கல்வி கற்றால் அது அடுத்த ஒரு சமூகத்திற்கு, அவருடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அடுத்த ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரும் மாற்றாய் அவர்கள் அமைவார் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் போதித்திருக்கிறார்கள். குறிப்பாய் இந்த நாளில், நபிகள் நாயகம் பிறந்த இந்த நாளில், திருநாளில் சில விஷயங்களை நாம் மனதில் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் போதித்த அன்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டிய நீதத்தை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் போதித்த மனிதநேயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைத்து வித மக்களுடன் சகோதர சமயத்துடன் பழகுவதன் மூலமாக அவர்களின் சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்கியவர்களாக ஆகுவோம். வல்ல அல்லாஹ் இந்த நாளில் அவருடைய சுன்னத்துகளை பேணக்கூடியவர்களாக நம் அனைவரும் ஆக்கியருள் புரிவானாக. வஆகிர துஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: 64 கட்ட சதுரங்க களத்துல உலகத்துல இருக்கக்கூடிய டாப் கிராண்ட் மாஸ்டர்களை தன்னோட மூளையின் வியூகத்தால அலறவிட்டு வெறும் 20 வயசுலயே உலக கோப்பை வென்றது மட்டும் இல்லாம நம்ம நாட்டினுடைய உயரிய அர்ஜுனா விருதையும் தட்டி தூக்கி இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவை சேர்ந்த இளம் செஸ் ராணி, அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சி நான் தொடர்ந்து பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான், ராஜ்குமார் நேரிலே. இன்னைக்கு நான் யார பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திவ்யா தேஷ்முக். இவங்களை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆனா இப்போ திவ்யா தேஷ்முக் பண்ணிருக்கக்கூடிய இந்த சாதனை இருக்கு இல்லையா, இது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன்னா ஒரே நேரத்துல ரெண்டு அசாத்திய சாதனைகளை படைச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணா மாறி இருக்காங்க. அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து நான் பேசலாம் இருக்கேன். இவங்களை பத்தி கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சின்ன வயசுல இருந்தே இந்த செஸ் அப்படின்ற ஒரு விளையாட்டுல ஆர்வம் அவங்களுக்கு அதிகமா இருந்ததுனால சின்ன வயசுல இருந்தே ரொம்ப விளையாட தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா மாறி இருக்காங்க. தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகள் எல்லாத்தையுமே கலந்துகிட்டு அடுத்தடுத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்றிருக்கக்கூடிய ஒரு பெண்ணா மாறி இருக்காங்க. இப்போ உலக அரங்கல செஸ் விளையாட்டுல வந்து இந்தியாவை பெருமை சேர்த்துறதுக்காக லட்சியத்தோட விளையாண்டு ஒரு சாதனையும் படைச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த இடத்துல சவால்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, வினாடிக்கு வினாடி ஹார்ட் பீட் அப்படியே வேகமா துடிக்க ஆரம்பிக்கும், மன அழுத்தம் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். சர்வதேச போட்டி இல்லையா அதுல எல்லாம் கலந்துக்கணும் அப்படின் போது கண்டிப்பா சவால்கள் இருக்க ஆரம்பிக்கும். அதெல்லாத்தையும் கடந்து வந்த ஒரு பொண்ணாதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த போட்டிகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தந்திரம் அப்படின்றது கண்டிப்பா தேவை. நம்மளுடைய வியூகங்களை புதுசா உருவாக்கி நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம வந்து பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கான வெற்றி கிடைக்கும். அதுதான் வந்து இவங்க ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. சோ அப்படி ப்ரூஃப் பண்ணதன் மூலமா 20 வயசுலயே மகளிர் உலக கோப்பை சாம்பியன் அப்படின்ற ஒரு பட்டத்தை வென்று சர்வதேச செஸ் அரங்கத்துல புதிய உலக சாதனையும் அவங்க வந்து படைச்சிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய விஷயம், உலக கோப்பை அப்படின்ற ஒரு பட்டத்தை வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சதுரங்க விளையாட்டுல இவங்க படைச்சிருக்கக்கூடிய இந்த அசாத்தியமான தொடர்ந்த சாதனையும் உலக அரங்கல

இந்தியாவை வந்து பெருமை சேர்த்துக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இது மட்டும் இல்லாம இவங்களுக்காக இந்த மாதிரி அடுத்தடுத்து புது புது சாதனைகளை இவங்க பண்ணதுக்காக நம்ம இந்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு அர்ஜுனா விருது, அதாவது விளையாட்டு உலகத்துல மிக உயரிய விருதா கருதப்படக்கூடிய அர்ஜுனா விருது இவங்களுக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது மூலமா மிக இளம் வயதிலே உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாம தேசிய கௌரவத்தையும் ஒரே நேரத்துல பெற்றிருக்கக்கூடிய இந்திய செஸ் வரலாற்றுல ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் வந்து திவ்யா தேஷ்முக் அவர்கள். அவங்கள பத்தி தான் இன்னைக்கு அவங்களுடைய சாதனை பத்தி நான் உங்க எல்லாருக்கும் பகிர்ந்திருக்கேன். சோ உங்களுடைய புத்திசாலித்தனம், பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய புத்திசாலித்தனமும் எந்த சூழலையும் கலங்காத மன உறுதி உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பலம். அந்த பலத்தை வச்சு கண்டிப்பா திவ்யா தேஷ்முக் அவங்கள மாதிரி ஒவ்வொரு முடிவையும் நீங்களே எடுக்க ஆரம்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி அப்படின்றது கிடைக்கும். நான் நிகழ்ச்சியின் மூலமா அவங்க எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சு

0: கட்டி வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வலி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத

0: வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
1: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரினை வாய்க்கால்கள் வழியாக பாய்ச்சாமல் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு செலுத்துவோம். நீரினை சேமிப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: ஒரு சிலர்லாம் வந்து பகல் நேரத்தில் கட்டுப்படுத்த முடியாத தூக்கத்தில் இருக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவங்கள நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், சோம்பேறியாக இருக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்னைக்காவது நம்ம தேடி கண்டுபிடிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டால் இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். ஸோ கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. அதாவது நரம்பியல் மருத்துவ வந்து ஒரு ஆய்வு மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. கால்கள் ஏற்படக்கூடிய அசாதாரண உணர்வும் பகல் நேரத்தில் கட்டுப்படுத்த முடியாம தூக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நரம்பியல் சிகிச்சை மூலமா ஆரம்ப நிலையிலே முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எதனால இந்த ஆய்வை மேற்கொண்டாங்க, என்ன பிரச்சனை ஏற்படும், என்ன பிரச்சனை ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நரம்பு மண்டல கோளாறுகள், ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படின்றத பத்தியும், நார்கோலெப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தியும் நான் சொல்லலான் இருக்கேன். அதுதான் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் பேசுறதுக்கான ஒரு காரணம். ஃபர்ஸ்ட்ல வந்து தூங்கும்போது இல்லை அப்படின்னா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கால்களுக்குள்ள ஏதோ பூச்சி ஊடுறது மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நமச்சல் மாதிரி ஒரு உணர்வு இருக்க ஆரம்பிக்கும். இப்படிலாம் இருக்குது அப்படின்னு போது கால்களை ஆட்டிக்கிட்டே இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் இப்போ வரைக்கும் கால்களை ஆட்டிக்கிட்டே தான் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து பல பெண்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்கும். இந்த நமச்சல் ஒரு மாதிரி கால்லாம் குடைச்சலா இருக்குன்னு சொல்லி அடிக்கடி இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த பிரச்சனை ஏன் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புல இரும்பு சத்து குறைபாடு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை யதார்த்தமா வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நார்கோலெப்சி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள்பட்ட நரம்பியல் நோய். அதாவது இந்த பாதிப்பு இருக்கிறவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதோ இல்ல பேசிக்கிட்டே இருக்கும்போதோ திடீர்னு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த பிரச்சனை தான் வந்து பல பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ரீசெண்ட் டைம்ல ஒரு பொண்ணுக்கு இருந்ததா பார்த்தேன். ஸோ அது என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து இது வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லான்னு வந்திருக்கேன். ஸோ அவங்ககிட்ட இது கேட்கும்போது டாக்டர் கிட்ட கேட்கும்போது திடீர்னு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க வந்து தூங்கிடுறாங்க, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா நார்கோலெப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது அவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் புரிய ஆரம்பிச்சது. ஸோ பகல்ல ஒரு சில எல்லாம் திடீர் திடீர்னு தூங்குறவங்க எல்லாம் பார்த்து நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம், சோம்பேறி அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். அது வந்து முற்றிலும் ஒரு தவறான விஷயம், அதை வந்து நம்ம என்னைக்குமே அதை பண்ணக்கூடாது. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூளையில இருக்கக்கூடிய நரம்பு சமநிலை குறைபாடுனால தான் இது ஏற்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த இரண்டு பிரச்சனையுமே வந்து, அதாவது நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்த மாதிரி இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் சொல்றது, அதுக்கப்புறம் நார்கோலெப்சின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பெண்கள் அன்றாட வாழ்க்கையில சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்க ஆரம்பிக்கும். இதனால பெண்களுக்கு வந்து மன உளைச்சலையும் எரிச்சல் உணர்வையும் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்குதான் வந்து கண்டிப்பா பெண்கள் இதுக்கான தீர்வு எடுத்துக்கணும் அப்படின்னா, அதான் நரம்பியல் மருத்துவர்கள் சொன்ன மாதிரி கால்கள் ஏற்படக்கூடிய அந்த அசாதாரண உணர்வும் பகல் நேரங்களில் திடீர்னு தூக்கம் ஏற்படுறதையும் வந்து சீக்கிரமா சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிடலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லெச லெச நிகழ்ச்சியில் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, நேரலை கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க

0: கேளுங்க நேற்று இன்று நாளை ஞாயிறுதோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: லேசா லேசா
2: லேசா லேசா
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணம்மா பகுதி தான். ஸோ இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் வந்து பேச போகிறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி, கண்ணம்மா பகுதி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் என்ன மாதிரியான சவால்களை கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் சொல்கிறது தான் கண்ணம்மா பகுதி. ஸோ இதில் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக யார் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேலம் மேட்டூரை சேர்ந்த சோனா வான்மதி தான் இருக்காங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இப்பதான் அவங்களோட வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சோனா வான்மதி கிட்ட தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் நிறைய விஷயங்கள் நாம அடுத்தடுத்து பேசலாம். சோனா வான்மதி, இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு கட்டத்துல நான் வந்து தனிமையில இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல வந்து நான் வந்து என்ன பாத்துக்கிறதும் என்னோட குடும்பத்தை என்னோட தம்பியெல்லாம் பாத்துக்கிறதுக்கு நான் மட்டும்தான் இருக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க ஒரு பொண்ணா இருக்கீங்க அப்படின் போது கண்டிப்பா சப்போர்ட் அப்படின்றது தேவைப்படும். ஃபேமிலி சைட்லயா இருக்கட்டும் இல்ல இதெல்லாம் ரொம்ப தேவைப்படும் இல்லையா. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு பொதுவா இந்த சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காத ஒன்னா இருந்துச்சு, இப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துல இருந்து சொல்லுங்க, எல்லா பெண்களுக்குமே இந்த சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க?
4: உண்மையாக வந்துட்டு வீட்டில் இருக்கீங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் இருக்கீங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட்டிவ் தான் ரொம்பவே முக்கியம். மென்டலி அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு ஒன்று தெரியுதோ இல்லையோ, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இருக்கேம்மா. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு காரணமே நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து ஒருத்தங்க வந்து சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த டிப்ரெஷன் அதெல்லாம் எதுவுமே வராது. கண்டிப்பாக வந்துட்டு அது யாருமே ஆனால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து ஒருத்தங்க இருக்காங்க ரொம்ப மனசு உடஞ்சு போய் இருக்காங்க, அப்போ வந்து நான் உனக்கு இருக்கேன், நீ வந்து நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், நம்ம அந்த தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அந்த தப்பு நம்ம தான் பண்ணோம், உங்கள் பொண்ணு இப்படி தான் அப்படின்ட்டு இவங்க சொல்ல சொல்ல சொல்ல நம்மளும் வந்துட்டு ஒரு நம்மளே நம்ம அப்படி தான் போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்குலாம் நான் தள்ளப்பட்டிருக்கேன். அது அதான் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு நீ தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, நீ வந்து இனிமேட்டு அப்படி பண்ணாத, நீ பண்ணு, நீ முயற்சி பண்ணு, நீ பண்ணுறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்திங்க என்கரேஜ் பண்ணால் அது நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு அது அவங்க நல்லாவே பண்ணுறாங்க, எந்த ஒரு தப்புமே இல்லை, ஆனால் தப்பு தப்பு தப்புன்னு சொன்னோம்னா அவங்க ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் பண்ண வேணாம்னு நான் சொல்லுவேன்.
3: பெண்களுடைய வாழ்க்கையில் சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லை அவங்க வந்து ரொம்ப டவுனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் உன்னால் முடியும், இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கறது வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களே கொடுக்கலாமே. ஏன் நம்ம ஊரில் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கு சவால்கள் ஏற்படுது அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கு ஏன் இந்த சமூகமே சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது கொடுக்கறது நம்ம தயங்குறோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சப்போர்ட்டை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சோனா வான்மதி கிட்ட அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடுவாங்க நேரலே தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரில். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோனா வான்மதி தான். ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா தன்னோட வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க. அவங்க கிட்டதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச போறோம். சோனா வான்மதி, இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க என்னோட வாழ்க்கையில சப்போர்ட் அப்படின்றது ஒண்ணு இல்ல, இல்லாம தான் நான் வந்து இவ்வளவு சவால்களை கடந்து இந்த இடத்துல இருக்கேன். சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துல இன்னும் சாதிச்சிருப்பேன் அப்படின்றத நீங்க சொல்லிருக்கீங்க. இப்போ வீட்டில இருக்கக்கூடியவங்க சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களாலையும் சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு தேவை இல்லையா? ஸோ அந்த சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கா, இல்ல கிடைக்காம இருந்த போது நீங்க எப்படி இருந்தீங்க?
5: ரொம்பவே முக்கியம் அதெல்லாம், எனக்கு ரொம்பவே அதெல்லாம் வேணும். எனக்கு வந்து சப்போர்ட், எனக்கு அதான் என் வாழ்க்கையிலேயே வந்து சப்போர்ட் வந்து யாருமே பண்ணல ஒருத்திங்களை தவிர.

0: அதனால வந்துட்டு சப்போர்ட்டிங்கிறது ரொம்பவே வாழ்க்கைக்கு தேவை, நம்பிக்கையும் தான்.
1: ஒன்று சப்போர்ட்டு, இன்னொன்று வந்து நம்பிக்கை. இது ரெண்டுமே வந்து பெண்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி சோனா வன்மதி சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி வந்து அம்மா இருந்தாங்க, இப்போ வந்து அம்மா இல்லை, ஃபியூச்சரை பற்றி நினைக்காத ஒரு பொண்ணாக தான் இருந்தீங்க, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்க. ஆனால் இப்போது ஃபியூச்சரை பற்றி அதிகமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அடுத்தடுத்து என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு கோலோட நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க அப்படின்போது, அப்போது இருந்ததுக்கும் இப்போது நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கை நோக்கத்துக்காக ஓடிட்டுருக்கீங்க அப்படின்போது, இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது?
0: இதுவும் ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது. உண்மையாலுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சும்மாவே இருப்போம், இப்போ வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எதுக்குமே நினைக்கிறது கூட நம்மளுக்கு டைம் இல்லை. இப்போ வந்துட்டு வீட்டில் தனியாக இருந்தோம்னா தான் நம்ம அதையும் இதையும் போட்டு நினைப்போம். இப்போ வந்துட்டு அதெல்லாம் இது இல்லை. நம்ம ஜாலியாக நிஜமாக வந்துட்டு நம்ம ஒரு 3 மந்த்ஸாக வீட்டில் இருந்தேன், எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வெளியில் வரப்ப எனக்கு அந்த ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கேன், அந்த காத்திய மேலே வந்து பட எனக்கு அப்படியே ஏதோ அந்த உலகத்திலே நாம தான் ஏதோ அப்படியே சரகடிச்சு பறக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. உண்மையாலுமே அந்த மாதிரி ஃபீல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்து எங்கேயுமே போக முடியாம நான் வீட்லேயே இருந்து அந்த மாதிரிலாம் நான் நிறைய இது பண்ணியிருக்கேன்.
1: ஆரம்பத்தில் எந்த வேலையுமே நான் செஞ்சதில்லை, ஆனால் இப்போ நான் வந்து ஒரு வேலையை நான் பிஸியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எப்போ பாரு நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னும் போது இந்த ஃபீலிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனக்குமே இதே தான். என்னோட வாழ்க்கையிலேயே உதாரணத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ மல்டிபிள் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, எனக்காவது ஒரு நாள் இந்த பொங்கல் டைம்லையோ இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்லையோ ஒரு 2 நாள் லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா, அங்கே போயிட்டு என்னால் வீட்டில் சும்மாவே இருக்க முடியாது, வேலையே இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே எப்பயுமே வேலை செஞ்சுட்டு வீட்டில் போய் இருக்கிறதுக்கு வேலையே இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து எல்லாருக்குமே இருக்க ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கும் இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஸோ இதோட நானுமே நிகழ்ச்சியிலிருந்து இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நேர்களை இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா தன்னோட வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய சோனா வான்மதி தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசியிருந்தாங்க. ரொம்பவே நன்றி சோனா வான்மதி. நேர்களை நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே.

0: எட்டுல ஷக்கலக்க குட்டீஸ்.
1: என்ன கதை சொல்ல போறேன், குறும்பு குரங்கு குட்டி, இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல குறும்பு குரங்கு ஒண்ணு இருந்துச்சு. அது எப்பயுமே மற்ற விலங்குகளை ஏமாத்தி சிரிச்சுட்டு அப்படியே ஜாலியாக எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இப்படிதான் இருக்கும். அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லா விலங்குகளையும் ஒன்று கூட்டி, இப்போது 5 மணிக்கு கரெக்டாக புலி வரும், நீங்கள் வேணால் பாருங்களேன், எல்லோரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னிச்சு. அதே மாதிரி எல்லா விலங்குகளும் 5 மணிக்கு தன்னோட வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நல்லா சேஃபான இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி புலி வரவே இல்லை. அப்போ தான் தெரிஞ்சுது மற்ற விலங்குகளுக்கு குரங்கு வந்து எல்லாரையும் ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து குரங்கு கிட்ட கேட்டாங்க. அப்போ பயங்கரமாக குரங்கு குட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பாத்தீங்களா, நான் சொன்னதை வச்சு நீங்க எப்படி ஏமாந்துட்டீங்க, நீங்க ஏமாறணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதுல இருந்து எல்லாரும் ஒரு முடிவை பண்ணாங்க, இனிமே குரங்கு எது சொன்னாலும் அதை நம்ம நம்பவே கூடாது அப்படின்னு. அதே மாதிரி எல்லா நாளும் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நிஜமாவே காட்டுக்கு புலி வந்துருச்சு. மற்ற விலங்குகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு புலி வந்து காட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு. அதை வந்து குரங்கு கிட்ட சொல்லி காப்பாத்தலாம் குரங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து குரங்கு கிட்ட சொன்னாங்க. ஆனா அது நம்பவே இல்லை. நம்ம ஒரு நாள் எல்லாரையும் ஏமாத்தணும்ல, அந்த மாதிரி நம்மளை இப்போ ஏமாத்துறாங்க போல, நம்ம நம்பக்கூடாது, உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு அசால்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் தன்னோட வீட்டை விட்டு வெளியில் வரும்போது தான் தெரிஞ்சது உண்மையிலேயே காட்டுக்கு புலி வந்துருச்சு அப்படின்னு. அப்போது எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியவே இல்லை குரங்கு குட்டிக்கு. உடனே அந்த காட்டில் இருந்த யானை குட்டி என்ன பண்ணுச்சுன்னா, குரங்கு குட்டியை அந்த மரத்துலேருந்து தூக்கிட்டு போய் ஒரு சேஃபான இடத்துல, மற்றவங்களாம் எங்கே பாதுகாப்பாக இருக்காங்களோ அங்கே கொண்டுட்டு போய் விட்டுருச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம உண்மையை மட்டும்தான் பேசணும். பொய் சொன்னோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்மளை நம்பவே மாட்டாங்க. ஸோ பொய் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம். பொய் எப்பயுமே நம்ம லைஃப்பில் சொல்லவே கூடாது, உண்மையை மட்டும்தான் சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: நவ்யா சர்மா.
1: நவ்யா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 5A.
1: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஸ்ரீ சைதன்யா டெக்னோ ஸ்கூல்.
1: சூப்பர் சூப்பர். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
2: கவி மித்ரா, நித்யா, ஆராத்யா.
1: அவ்வளவுதான். ஓகே ஓகே. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்கூல் டைம்ல விளையாடுவீங்களா? அதெல்லாம் உண்டு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சொல்கிறீங்களே, சொல்லாமா வேணாமா அப்படின்னு. நான் எதுவும் மிஸ்கிட்டெல்லாம் மாட்டி விட மாட்டேன், நல்லா தைரியமாக சொல்லுங்கள். அடுத்து நான் கேட்குறேன், எங்கெங்கே என்னென்னலாம் விளையாடுவீங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஜெயராம் கல்லூரி மாணவர்களா நீங்க? உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
1: பிஏஎஸ் ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
0: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
2: முதல் பரிசாக 3,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 2,000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 1,000 ரூபாய் வழங்கப்படும்.
0: நடைபெறும் நாள் August 28 வெள்ளிக்கிழமை.
2: நடைபெறும் இடம் ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
3: அனைவரும் பங்கேற்கலாம்.
0: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
3: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
0: நடைபெறும் நாள் September 6 ஞாயிற்றுக்கிழமை.
3: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம்.
0: தொடர்புக்கு 9585500999.

0: நபி திருநாள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் நூர் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் திரு அகமது இலியாஸ் நூரானி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மௌலவி முஹம்மது இலியாஸ் நூரானி, பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, சேலம். அனைவருக்கும் மீலாது நபி வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மீலாது நபி என்பது அகிலத்திற்கோர் அருட்பிழம்பாய் அவனியில் வந்துதித்த அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புவியில் பிறந்த நாளை பெருநாளாய் உலக மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய நாள் இது. இந்த நாள் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாள் மட்டுமல்ல, உலகத்திற்கு மிக பெரும் மாற்றம் கிடைத்த நாள் என்பதாகவும் சொல்லலாம். காரணம், அரபு தேசத்தில் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஒளிப்பிழம்பாய் பிறந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்கின்ற காலம் அது. அநீதம் இழைக்கப்படக்கூடிய காலம் அது. மதுவும் சூதுவும் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருந்த காலம் அது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நபிகள் நாயகம் மிக பெரும் ஒரு சாதனையை செய்தார்கள். அனைவருக்கும் ஏகத்துவத்தை மட்டும் போதிக்காமல் அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை மனித சமுதாயத்திற்கு போதனையாய் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையை பேசுங்கள், அமானிதத்தை பேணுங்கள், பெற்றோரை மதியுங்கள், அண்டை விட்டாருக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், அனாதைகளை அரவணையுங்கள், பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை வழங்குங்கள், யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் என்பதாக இது போன்று பல்வேறு போதனைகளை செய்திருக்கிறார்கள். நறுகுணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் என்று சொல்கின்ற அளவிற்கு மிக பெரும் நறுகுணத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம். கல்விக்கு மிக பெரும் புரட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாய் பெண் கல்விக்கு அவர்கள் மிக பெரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். பெண்கள் கல்வி கற்க வேண்டும். காரணம், ஒரு பெண் சமூகம் கல்வி கற்றால் அது அடுத்த சமூகத்திற்கு, அவருடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அடுத்த ஒரு சமூகத்திற்கும் மிக பெரும் மாற்றாய் அவர்கள் அமைவார்கள் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் போதித்திருக்கிறார்கள். குறிப்பாய் இந்த நாளில், நபிகள் நாயகம் பிறந்த இந்த நாளில், திருநாளில் சில விஷயங்களை நாம் மனதில் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் போதித்த அன்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டிய நீதத்தை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் போதித்த மனித நேயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைத்து வித மக்களுடன் சகோதர சமயத்துடன் பழகுவதன் மூலமாக அவர்களின் சுண்ண

0: வார்த்தை நம் ஹயாத்தாக்கியவர்களாக ஆகுவோம். வல்ல அல்லாஹ் இந்த நாளில் அவருடைய சுன்னத்துகளை பேணக்கூடியவர்களாக நம் அனைவருளும் ஆக்கியவர்கள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நல்லிணக்கம் மலரட்டும், நல்வாழ்வு பெருகட்டும். அனைவருக்கும் இனிய ஓணம் தின நல்வாழ்த்துக்கள்.
2: என்ன கேட்டா மனசுலயோ?
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
5: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
7: சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஸோ இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த சளி காய்ச்சல்லாம் ஏற்படும் போது பேரண்ட்ஸ் வந்து அவங்களா வீட்டில் ஒரு விஷயத்த அசியூம் பண்ணிட்டு இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த கடையில் மாத்திரைகள்லாம் வாங்கி கொடுக்கறது இல்லையா, வெறுமனே இந்த காய்ச்சல் குறையறதுக்காக இந்த கஞ்சி சாதம்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் ஓகேவா மேம்?
8: குழந்தைகள் வந்து முடியாமல் இப்போ ஃபீவரோ லூஸ் மோஷனோ இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய பண்ணுற மிஸ்டேக்குன்னு நான் சொல்லுவேன்னா வெறும் ரச சாதத்தை கொடுக்கறது, அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அது வந்து குழந்தைங்களுக்கு அதுதான் நல்லது. அதில் ஒன்றும் நியூட்ரிஷனும் கிடையாது, இம்யூனிட்டி பவரும் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு ஹோம்மேட் அவங்களுக்கு விருப்பமான உணவு, ஆனால் கொஞ்சம் ஈஸிலி டைஜஸ்ட் ஆகிறதா கொடுத்தோம்னா அவங்களுக்கு, ஏன்னா ஃபீவர் வந்து ஹை கெட்டபாலிக் ஸ்டேட்டு, அவங்க தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கும், நியூட்ரிஷன் எல்லாம் போயிட்டுருக்கும், அவங்க எனர்ஜியெல்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம நல்ல எனர்ஜி ரிச் ஃபுட்டு கொடுத்தா தான் வந்து அவங்க வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆவாங்க. எப்படி நம்ம மெடிசன்ஸ் ஹெல்ப் பண்ணதோ அதே அளவுக்கு ஃபுட் அண்ட் ஹைட்ரேஷன் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த நல்ல தண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும. நல்ல ஆரோக்கியமான எனர்ஜி ரிச் ஃபுட்டு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா தான் தேவையில் ரெக்கவர் பேக். ஸோ அது ஒரு விஷயம்.
7: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ அவங்க முடியாமல் இருக்கும்போது ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் நம்ம இந்த கஞ்சி சாதம், ரச சாதம்லாம் கொடுக்கறது அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஸோ அந்த ஒரு டைம்லலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன, அதை எப்படி ஆரோக்கியமாக மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி நம்ம கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணியோ இல்லை நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மூலமாகவோ எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். நீங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 107.8 107.8.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், சேவல் கூட எந்திரிச்சிச்சுடா, டக்குன்னு எந்திரிடா.
2: என்னடா இவ்வளோ காலையில் வந்து எழுப்பிட்டு இருக்க?
1: டேய் டைம் ஆயிடுச்சா, எந்திரிடா, காலேஜ் வேற போகணும்.
2: மச்சான் ஒன்று ஒன்று கேக்குவா.
1: காலங்காத்தாலியாவா? சரி கேளு.
2: சேவல் காலங்காத்தால கூவுச்சுன்னா என்னடா அர்த்தம்?
1: என்ன அர்த்தம்?
2: அது எழுந்திருச்சுன்னு அர்த்தம்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா. அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரின்றி அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ரிதன்யா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம ரிதன்யா கூட பேசிடலாமா? ரிதன்யா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எல்லாம் வெளியில போவீங்களா? ஐ மீன் ஸ்கூலுக்குள்ளேயே அப்படியே சுத்திட்டு இருப்பீங்களா?
3: பிரேக் டைம் லஞ்ச் டைம் எல்லாம் வெளியில தான் இருக்கும். 10 நிமிஷத்துல சாப்பிடுவோம், ஃபுல்லா வெளில சுத்திட்டு இருக்கும். எல்லா டீச்சர்ஸ்ட்டுமே பேசுவோம், செம்ம ஜாலியாக இருக்கும்.
2: நான் ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன், ஆனால் அதுக்கு உண்மையை போட்டு உடச்சிட்டிங்களே. 10 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு நாங்கள் சுத்த போயிடுவோம் அப்படின்ட்டு.
3: ஸ்கூல்லனாலே என்ஜாய் பண்ணுவேன். ஸ்டடிஸ் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி என்ஜாய்மெண்ட்டும் லெவலில் இருக்கும்.
2: அதுவும் கரெக்டு தான். சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்டடிஸ்க்குள்ளே வருவோம். உங்களுக்கு ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
3: எனக்கு வந்து மேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்.
2: மேக்ஸ் ஏன்?
3: அது ஒரு மாதிரி இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடுவேன். நிறைய பேர் வந்து மேக்ஸ் தான் கஷ்டம் அப்படின்ட்டு அது பிடிக்காத மாதிரியே வெறுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரியலாக வரல. எனக்கும் லைட்டாக வராமல் தான் இருந்துச்சு, ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும் போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
2: சூப்பர். கேட்கறதுக்கு எனக்கே மோட்டிவேஷன் ஆகி நானே அடுத்து மேக்ஸ் புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடும் போலியே. சரி ஓகே, மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும்ட்டிங்க. இப்போ மேக்ஸில் டெஸ்ட்டெல்லாம் வச்சாங்கன்னா இல்லை எக்ஸாம்லாம் வச்சாங்கன்னா எவ்வளோ மார்க் எடுப்பீங்க?
3: ஒரு 0.5 மார்க் இல்லை 1 மார்க் அந்த மாதிரி தான் போவோம். சரி, சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன், அதனால மார்க் போவோம்.
2: ஓகே ஓகே, சூப்பர். அப்போ நீங்கள் டாப்பர் போல. சரி ஓகே, நீங்கள் மிஸ்கிட்ட திட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? இந்த சேட்டையெல்லாம் பண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா சேர்ந்து பேசிகிட்டே இருந்தலாம்.
3: அதெல்லாம் பயங்கரமாக.
2: சொல்லுங்கள் எப்போ எங்கே எப்படி?
3: ஒரு தடவை வந்து ட்ரிப்பு போகிறோம் அப்படின்ட்டு குஜராத் வரைக்கும் ஸ்கூல்லேருந்து கூட்டு போனாங்க. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க, எனக்கு வந்து இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால வரல. கிளாஸில் ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் போனாங்க. இப்போது ஸ்கூலுக்கு தான் பஸ் வந்துச்சு. பஸ் வந்து நின்றுட்டு இருந்துச்சு, எல்லோரும் அனுப்புனாங்க. ப்ரின்ஸிபல் மேமு, ஏஜிஎம் சார் எல்லோரும் இங்கே நின்றுட்டாங்க. நாங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பாய் சொல்லிட்டு கிளாஸே கட்டடிச்சுட்டு அங்கேயே தான் நின்றுட்டுருந்தோம். இப்போது ஒரு லஞ்ச் பீரியட் முடிகிற வரைக்கும் வந்து அங்கேயே தான் இருந்தோம். அப்புறம் தான் வந்து கிளாஸுக்கே போனோம். அதுக்கு பயங்கரமாக திட்டுவாங்க.
2: அப்புறம் என்ன ஆச்சு?
3: அது ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு கொண்டாடிட்டு. அதுவும் எங்கள் டீன் சார்லாம் வந்து ரொம்ப திட்டினார். அப்புறமேட்டா வந்து இனிமேல் பண்ணிங்கன்னா பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு விட்டுட்டார்.
2: அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்து விட்டுட்டாங்க. சரி ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்லாம் இருக்காங்களா?
3: ம், இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு தம்பி மட்டும், வந்து இப்போ 8th படிக்கிறான். பேர் வந்து கங்கேஷ். என் கூட தான் வந்து கராத்தே கிளாஸில் படிக்கிறான்.
2: கராத்தே கிளாஸ் போகிறீங்களா நீங்கள்?
3: ஆ,
2: எந்த கிளாஸ் போகிறீங்க?
3: கராத்தே கிளாஸ் நேம் வந்து சிவாலயா ஸ்போர்ட்ஸ் அகாடமி. மாஸ்டர் வந்து சென்சே சதீஷ்குமார் ராஜி.
2: சூப்பர் சூப்பர். சரி, இப்போ என்ன பெல்ட்ல இருக்கீங்க நீங்க?
3: இப்போ நான் வந்து ஆரஞ்சு 2 போறேன்.
2: ஓகே ஓகே. சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ரிதன்யா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: ரெசிபி தான் நான் சொல்ல போகிறேன். ஈவினிங்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதுவும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஜ்ஜி தான், வெறும் பஜ்ஜி கிடையாது. நீங்கள் உடனே திங்க் பண்ணியிருப்பீங்க, வாழைக்காய் பஜ்ஜியில் என்ன ஹெல்த்தி இருக்குது அப்படின்னு. இது வந்து வாழைக்காய் பஜ்ஜி கிடையாது, பீட்ரூட் பஜ்ஜி. ஸோ யூஸ்வலாக நம்ம வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறோமோ அதே போல தான், அதுக்கு பதிலாக நம்ம இதில் பீட்ரூட்டை சேர்க்குறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள், பஜ்ஜி மாவு 1 கப், அடுத்ததாக பீட்ரூட் 4 நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக நடுவில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக கொஞ்சோண்டு அந்த பஜ்ஜி மாவில் சீரகத்தூள் போட்டால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லையா, ஜீரகமே நம்ம அது கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு மட்டும் பார்த்துட்டு, எப்பயும் போல் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஸோ இப்போ பஜ்ஜி மாவை நல்லா கலந்து தண்ணி ஊற்றி, அது கூட லைட்டாக அந்த ஜீரகத்தை போட்டு இன்னொரு மிக்ஸ் அடித்து, பீட்ரூட் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை முன்னாடி பின்னாடி தொட்டு சூடாக இருக்கிற எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோன்னா சூப்பரான பீட்ரூட் பஜ்ஜி ரெடி ஆகிடும். ஸோ பொறிச்ச உடனே நீங்கள் வந்து அப்படியே தட்டில் வச்சிட வேணாம், ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு எண்ணெயெல்லாம் வழிஞ்ச வாட்டி அப்புறமேட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ ட்ரையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. இப்போயுமே வாழைக்காய் பஜ்ஜியே சாப்பிட்டுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் பீட்ரூட் பஜ்ஜி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் Top 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மூலயமா உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. ஸோ இப்போ பாட்டு தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுகிறதுக்காக ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். அண்ட் அதோட முக்கியமாக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சீஃப் கெஸ்ட்டாக ரிதன்யா இருக்காங்க, ரிதன்யா கூடயும் நம்ம அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீயர்னி என் கூட இன்னைக்கு நம்ம கூட ரிதன்யா தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ரிதன்யா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்மோட நிலையை என்னான 9787-707-107 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மூலியமாகவோ இல்லை கால் மூலியமாகவோ சொல்லுங்கள், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ நம்ம ரிதன்யா கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா பிடி டீச்சர் முரளி சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரு கூட தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த யோகா கலை சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் உங்களோட கருத்துக்கள் என்ன சார்?
4: பல்வேறு கலைகள் இருக்கு, ஆயக்கலை 64 கலை, அதில் ஒரு எளிமையான கலை யோகா கலை. இப்போ கல்வியும் ஒரு கலை தான், சிலை வடிப்பதும் ஒரு கலை தான், அது போல் இதுவும் ஒரு கலை. இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு இதுதான் வயசுன்னு இல்லை, எல்லாருமே செய்யலாம். இது இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே ரீச் பண்ணிட்டாங்க. தவ வல்லமை படித்த பதஞ்சலி சித்தரால் உருவாக்கப்பட்டது இந்த யோக கலை.
3: கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சி பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்போ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு தெளிவான வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யோக கலை எவ்வளோ முக்கியம், அதை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி. ஓகே, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ரிதன்யா கூட, ரிதன்யா உங்களுக்கு பிரதர் இருக்காருன்னு சொன்னீங்க. ஸோ நீங்களும் பிரதரும் வீட்டில் சண்டைலாம் போடுவீங்களா?
5: பயங்கரமாக சண்டை போடும், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுவோம்.
3: எதுக்கு நீங்கள் அதிகமாக சண்டை போடுவீங்க?
5: மோஸ்ட்டாக வந்து ஃபுட்டுக்காக தான், நிறைய இருக்கும் ஃபுட்டு, இருந்தாலும் வந்து அது ஈக்குவலாக பிடிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் அடைச்சிக்குவோம், அப்புறமேட்டா சேர்ந்துடுவோம்.
3: இருந்தாலும் அந்த ஒரு சண்டை போட்டு சாப்பிட்றது சுகமே தனி அப்படின்றீங்களா? சரி ஓகே ஓகே, இனிமேல் சண்டை போடாமல் ஷேர் பண்ணி சாப்பிட்ணும். அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ.
5: தேங்க்யூ.
3: ஓகே, வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோட நம்பரை சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காண்டாக்ட் நம்பர் எங்கே இருந்தாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வழி தவறி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா யார்கிட்டயாச்சும் ஃபோன் வாங்கி பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காண்டாக்ட் நம்பர் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம வீட்டில் எப்படி

குழந்தைங்களுக்கு அஆஇக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம்னு நினச்சி கவனித்து சொல்லிக் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு காண்டாக்ட் நம்பரையும் அவ்வளோ கேர் எடுத்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும், முக்கியமாக பேரண்ட்ஸோட காண்டாக்ட் நம்பரை. ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேக் டு பேக்கில் சூப்பரான பாட்டை தொடர்ந்து மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். பாபா மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமமான சில்லரிகாவன் பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். மேற்கு வங்காளத்தோட கலிபோங் மாவட்டத்துல கலிபோங் சதர் துணை பிரிவுல கலிபோங் 2 பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அழகான மலை கிராமம் தான் இந்த சில்லரிகாவோன். கடல் மட்டத்திலிருந்து சுமார 6,000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிராமம் இயற்கை அழகுக்காகவும் அமைதியான சூழலுக்காகவும் அறியப்படுதுங்க. இங்கிருந்து பிரம்மாண்டமான கஞ்சன்ஜங்கா மலை, அதோட துணை சிகரங்கள் மற்றும் டீஸ்டா நதியோட அழகிய காட்சிகளை நம்மளால ரசிக்க முடியும். சில்லரி காவோன் அப்படின்ற பேருக்கு பின்னாலேயுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க. இந்த பகுதியில் ஏராளமாக வளர்ந்த ஒரு தாவரத்தோட பேர்லேருந்து சில்லரி அப்படின்ற பேர் உருவானதாக நம்பப்படுது. இந்த பேரை சுற்றி பல்வேறு கதைகளும் புராணங்களும் இருக்கிறதா குறிப்பிடப்படுதுங்க. சில்லரி காவோனை சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் சின்கோனா தோட்டங்கள் அதிகமாக இருக்குது. மலேரியா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்பட்ட குயினைன் தயாரிப்பதற்காகவும் முக்கிய மூலப்பொருளாகவும் சின்கோனா மரங்களை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த பகுதியில் அறிமுகப்படுத்தினதா கூறப்படுது. சில்லரிக்காவன் அமைஞ்சிருக்கக்கூடிய கலிபோங் மலைத்தொடர் இயற்கையாகவே மிகவும் தனித்துவமானதுங்க. இந்த பகுதியோட உயரம் சுமார் 300 மீட்டர்லேருந்து 3000 மீட்டர் வரைக்கும் மாறுபடுது. செங்குத்தா உயர்ந்து நிற்கக்கூடிய மலைகளும் அதுக்கு இடையில் ஓடக்கூடிய ஏராளமான சின்ன நீரோடைகளும் இந்த பகுதியோட இயற்கை அழகை அதிகப்படுத்துதுங்க. இந்த பகுதி பெரும்பாலும் கிராமப்புற வாழ்க்கையை கொண்டது. இங்கே மக்களோட வாழ்வாதாரத்தில் வேளாண்மைக்கு முக்கிய பங்கு இருக்கு. கோருபதன் பகுதியில் பல தேயிலை தோட்டங்களும் இருக்குங்க. மலைப்பகுதியில் இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கை முறையும் இந்த பகுதியில் தனிச்சிறப்புகளில் ஒன்றா இருக்கு. சில்லரி காவோனை சுற்றி இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடம் பெடோங். அங்கு அமைஞ்சிருக்கக்கூடிய சங்ஷன் டோர்ச்சி மடாலயம் சுற்றுலா பயணிகளை இருக்கக்கூடிய முக்கிய இடங்களில் ஒன்றா இருக்கு. பூட்டானி ஆட்சி காலத்தோட தொடர்புடைய இந்த மடாலயம் இந்த பகுதியோட வரலாற்று மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுது. கல்வியிலேயும் இந்த பகுதி குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டிருக்குங்க. 2011 தகவல் படி கலிபோங் துணை பிரிவோட எழுத்தறிவு விகிதம் 81.85% அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மேற்கு வங்காளத்தோட உயர்ந்த எழுத்தறிவு நிலைகளில் ஒன்றா இருக்குங்க. மலைகளோட அமைதி, கஞ்சன்ஜங்காவோட கம்பீரம், டீஸ்டா நதியோட அழகு, சின்கோனா தோட்டங்களோட வரலாறு அப்படின்னு இயற்கையும் மனித வாழ்வும் ஒன்றா இணைஞ்சிருக்கக்கூடிய இடம் அப்படின்னா சில்லரிக்காவோன் தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சொல்லும் பெருநாள் ஊருக்கு விருந்தளிக்கும் ஓணம் திருநாள். மீலாது நபி திருநாள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் நூர் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் திரு அகமது இலியாஸ் நூரானி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மௌலவி முஹம்மது இலியாஸ் நூரானி, பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, சேலம். அனைவருக்கும் மீலாது நபி வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மீலாது நபி என்பது அகிலத்திற்கோர் அருட்பிடம்பாய் அவனியில் வந்துதித்த அன்னலம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புவியில் பிறந்த நாளை பெருநாளாய் உலக மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய நாள் இது. இந்த நாள் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாள் மட்டுமல்ல, உலகத்திற்கு மிகப்பெரும் மாற்றம் கிடைத்த நாள் என்பதாகவும் சொல்லலாம். காரணம், அரபு தேசத்தில் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஒளிப்பிழம்பாய் பிறந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்கின்ற காலம் அது. அநீதம் இழைக்கப்படக்கூடிய காலம் அது. மதுவும் சூதுவும் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருந்த காலம் அது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில்

0: பிகின் நாயகம் மிகப்பெரும் ஒரு சாதனையை செய்தார்கள். அனைவருக்கும் ஏகத்துவத்தை மற்றும் போதிக்காமல் அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை மனித சமுதாயத்திற்கு போதனையாய் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையை பேசுங்கள், அமானிதத்தை பேணுங்கள், பெற்றோரை மதியுங்கள், அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், அனாதைகளை அரவணையுங்கள், பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை வழங்குங்கள், யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் என்பதாக இதுபோன்று பல்வேறு போதனைகளை செய்திருக்கிறார்கள். நறுகுணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிகப்பெரும் நறுகுணத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம். கல்விக்கு மிகப்பெரும் புரட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாய் பெண் கல்விக்கு அவர்கள் மிகப்பெரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். பெண்கள் கல்வி கற்க வேண்டும். காரணம், ஒரு பெண் சமூகம் கல்வி கற்றால் அது அடுத்த ஒரு சமூகத்திற்கு, அவருடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அடுத்த ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரும் மாற்றாய் அவர்கள் அமைவார்கள் என்ற விஷயம் நபிகள் நாயகம் போதித்திருக்கிறார்கள். குறிப்பாய் இந்த நாளில், நபிகள் நாயகம் பிறந்த இந்த நாளில், திருநாளில் சில விஷயங்களை நாம் மனதில் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் போதித்த அன்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டிய நீதத்தை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் போதித்த மனித நேயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைத்து வித மக்களுடன் சகோதர சமயத்துடன் பழகுவதன் மூலமாக அவர்களின் சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்கியவர்களாக ஆகுவோம். வல்ல அல்லாஹ் இந்த நாளில் அவருடைய சுன்னத்துகளை பேணக்கூடியவர்களாக நம் அனைவரும் ஆக்கியருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினாக்கமட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை, குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரடி கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளுடி.

இன்னதா பாவம் செஞ்சா ஒவ்வொன்னதான் காதல் செஞ்சா ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் அழுக காதலித்த நாட்களை நீ

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. கடைசியா நான் காக்கம்பாடி கிராமத்துக்கு போயிருந்தப்போ பல மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு சரியான மழை, சரியான டிராஃபிக், அதெல்லாம் தாண்டி காக்கம்பாடி கிராமத்துக்கு போய் ஒரு அண்ணா கிட்ட பேசினேன். அவர் அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார். வாங்க, அவர் யார் அப்படின்றதையும் அவர் என்ன சொன்னார் அப்படின்றதையும் அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம். பொன்ராஜ், பொன்ராஜ் ஏற்காடு சந்தை காக்கம்பாடி. நான் வந்துட்டு இங்கே ஒரு 50-60 வருஷம் ஆகுது. நான் இப்போது எனக்கு 60 வயசு ஆகுது. இப்போது சின்ன வயசில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறது கிளைமேட்டு நிறைய வித்தியாசமாக இருக்குது. காரணம் என்ன, சரியான மழை கிடைக்கல. அப்போ இருந்த மழையும் இப்போ இருக்கிறதுக்கும் மழை கிடைக்கல. இந்த வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாம் வறட்சி, ரொம்ப மழையே இல்லாத எல்லாம் வறட்சி. அப்போ ஆரம்பத்தில் வந்துட்டு பஸ்லாம் என்னென்னா கரெக்டாக பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் என்ன மழை வரும். நம்ம பயிர் போட்டோன்னா பயிர் போட்டுட்டு ஒவ்வொரு டைம் சொன்னால் கரெக்டாக 10 நாள் 15 நாள் இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோன்னா ஒரு மேகம் ஏறினா மேகம் ஏறினதும் உடனே மழை வரும். ஆனால் இன்னையை பொறுத்த வரைக்கும் மேகம் ஏறினா கூட மழை கிடையாது. இந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்குது வானிலை. இது இது கடவுளினுடைய இது. ஆமாம், கடவுளினுடைய இது. இதை வந்து நம்ம வந்து எதுவுமே நம்ம இது உருவாக்க முடியாது, தெரியாது இது. ஏன்னா கடவுள் பார்த்து இந்த மழையை கொடுக்கறது தான். மேகம் வந்து ஏறிச்சுன்னா மழை வரணும்னு சொன்னால் வரலாம். ஆனால் மேகம் ஏறியே மழை வராத போகுதுன்னா அது வந்து யாருன்னா கடவுளுடையது தான். இது வந்து நம்மளுடைய இது கிடையாது. மழையை வந்து வர வைக்கிறது நம்மளுடைய இது கிடையாது. கடவுள் பார்த்து மழையை வந்து வர வைக்கிறது தான். ஆனால் நம்ம வந்து உருவாக்குறது கிடையாது.
3: ரொம்ப பொறுமையாக தெளிவாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். அதே சமயத்தில் இவர் சொன்ன சில விஷயங்களை சிந்திச்சு பாருங்களேன். உண்மையாலுமே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்றது பெரிய விஷயமா இல்லை அப்படின்னாலுமே வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய சந்ததியினர்களுக்கு நம்ம இப்போ அனுபவிக்கக்கூடிய ஏற்காடோட கிளைமேட்டை கூட கொடுக்க முடியாது போலயே அப்படின்னு எனக்கே தோணுதுங்க. தொடர்ந்து நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்மின் 9787-70-107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜை மட்டும் தட்டி விடுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நான் நேரில் வந்து உங்களோட குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு பண்ணுறேன். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.

0: அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.
1: நீரை தேவையின்றி பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
2: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
4: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருந்தாங்க. கடைசியாக அசம்பூர் கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கே முருகனை வச்சு ரொம்ப அருமையாக ஒரு கும்மி பாடலை பாடினாங்க. அந்த பாட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுங்க. வாங்க அந்த பாடலை கேட்டுட்டு வரலாம்.
5: மலையோடு முருகையா மலையழகா ரூகரா, மலையழகா ரூகரா, மலைய சுத்தியும் முருகையா மரத்தழகா ரூகரா, மரத்தழகா ரூகரா,
6: மலையோடு முருகையா மலையழகா
5: அரோகரா,
6: மலையழகா
5: அரோகரா,
6: மலைய மரத்த சுத்தியும் முருகையா மலையழகா
5: அரோகரா,
6: மலையழகா
5: அரோகரா, மலையோடு முருகையா மரத்தழகா
6: அரோகரா,
5: மரத்தழகா
6: ரூகரா,
5: மரத்த சுத்தியும் முருகையா கிளையழகா
6: அரோகரா,
5: கிளையழகா
6: அரோகரா, மரத்தோடு முருகையா மரத்தழகா
5: அரோகரா,
6: மரத்தழகா
5: அரோகரா,
6: மரத்து சுத்திய முருகையா கிளையழகா
5: அரோகரா,
6: கிளையழகா
5: அரோகரா, கிளையோடு முருகையா கிளையழகா
6: அரோகரா,
5: கிளையழகா
6: அரோகரா,
5: கிளைய சுத்திய முருகையா வாதலகா
6: அரோகரா,
5: வாதலகா
6: அரோகரா, மரத்தோடு
5: கிளையோடு,
6: கிளையோடு முருகையா கிளையழகா
5: கிளையழகா, கிளைய சுத்திய முருகன்.

0: அருமையா இருக்குல்ல இந்த பாடலை பாடி கொடுத்த அசம்பூர் கிராம மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களே, தொடர்ந்து நம்ம ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா கால் பண்ணிவே சொல்லலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு.
1: போடா

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, காட்டுக்குள்ள ஒரு பறவை இருக்கு. அதை பார்த்தா அதோட தோற்றம் நம்மளோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில இருக்கு. அதோட குரலை கேட்டா இன்னும் ஆச்சரியப்படுவோம். ஏன் தெரியுமா? அது மற்ற பறவைகளோட குரல்களை துல்லியமா பிரதிபலிக்க கூடியது. அந்த சுவாரஸ்யமான பறவையோட பேரு பெரிய ராக்கெட் வால் டிராங்கோ. ஆசியாவை சேர்ந்த நடுத்தர அளவிலான இந்த பறவை டிராங்கோ குடும்பத்தை சேர்ந்ததுங்க. இது மிக முக்கியமான அடையாளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட நீண்ட தனித்துவமான வால் தான். வாலோட வெளிப்புற இறகுகளோட நுனிகளில் இருக்கக்கூடிய விசிறி மாதிரியான அமைப்பு ராக்கெட் மட்டையை நினைவுபடுத்தும். அதனால தான் இதுக்கு ராக்கெட் வால் டிராங்கோ அப்படின்ற பேர் வந்திருக்கு. பொதுவாக இது கருமையான உடலோட இருக்குங்க. முகத்தோட மேற்பகுதியிலிருந்து நீளக்கூடிய சுருண்ட இறகுகளை கொண்ட கொண்டையும் இந்த பறவையோட தனிச்சிறப்பு. இந்த கொண்டையோட அழகும் வடிவமும் அது வாழக்கூடிய பகுதிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடக்கூடியதுங்க. இந்த பறவை இந்தியாவில் பல பகுதிகளில் இருக்கு. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகள், தீபகற்ப இந்தியாவோட மலைக்காடுகள், இமயமலை பகுதிகள் உள்ளிட்ட பல வனப்பகுதிகளில் இது வாழுது. தென்கிழக்கு ஆசியால பல பகுதிகள்லயும் இதோட பரவல் இருக்கு. நம்ம ஏற்காட்டிலயுமே இந்த பறவை இருக்கு. இதோட உணவு பெரும்பாலும் பூச்சிகள் தான். அதோட பழங்களையும் சாப்பிடும். பூக்கள் மரங்கள்ல தேனையும் தேடும். உயரமான திறந்த கிளைகள்ல உட்கார்ந்து சுற்றுப்புறத்தை கவனிக்கிறது இதோட வழக்கமான நடத்தை. ஆனா இந்த பறவையில மிகப்பெரிய திறமை என்ன தெரியுமா? குரல் பிரதிபலிப்பு. பெரிய ராக்கெட் வாழ்றாங்கோ பல்வேறு பறவைகளோட குரல்களை மாதிரியே ஒலி எழுப்பக்கூடியது. விசில், உலோகத்த மாதிரியான ஒளி, மூக்கு வழியா வரக்கூடிய ஒளி என பலவிதமான குரல்கள் இதோட அழைப்புகள்ல இருக்கு. சில நேரங்கள்ல மற்ற பறவைகளோட எச்சரிக்கை அழைப்புகளையும் இது பிரதிபலிக்குது. குறிப்பா இறை தேடக்கூடிய கலப்பு இன பறவை கூட்டங்களோட இருக்கும்போது இந்த திறமை முக்கியத்துவம் பெறுது. ஒரு பறவை வேட்டையாடக்கூடிய உயிரினத்தை பார்த்து எச்சரிக்கை ஒளி விடுது அப்படின்னு வச்சுக்கலாம். டிராங்கோவும் அந்த எச்சரிக்கை ஒளியை பயன்படுத்தலாம். இதனால மற்ற பறவைகள் பதற்றமடையும் நேரத்தில் அந்த வேட்டை விலங்கு விட்டுட்டு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா அதை தொந்தரவு செய்யக்கூடிய பூச்சிகளை டிராங்கோ பிடிச்சிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது குரலை வெறும் தொடர்புக்காக மட்டும் இல்லை, உணவு தேடக்கூடிய யுக்தியாகவும் பயன்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமான பறவை தாங்க இது. இதோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இது மற்ற பறவைகளோட எப்பயுமே போட்டியிடுறது இல்லை அப்படின்றது தான். சில சூழல்களில் கலப்பு இன பறவை கூட்டங்களோட இணைஞ்சு செயல்படுறது மூலமாக பரஸ்பர நன்மையும் ஏற்படுதுங்க. இனப்பெருக்க காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பொதுவா ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். மரத்தோட கிளைப்பகுதியில கோப்பை வடிவ கூடு அமைச்சு பொதுவா 3-4 முட்டைகளை இடுது. இந்த பறவைக்கு இந்தியால சில பகுதிகளில் கோத்வால், பீம்ராஜ், பிரிங்கராஜ் மாதிரியான உள்ளூர் பேருமே இருக்குங்க. அதோட விஷில் போன்ற குரல் காரணமா கோத்வால் அப்படின்ற பேரு பயன்படுத்தப்பட்டதா குறிப்பிடப்படுது. வடகிழக்கு இந்தியால இருக்கக்கூடிய மிசோ பழங்குடியினர்கள் இந்த பறவைய வக்குல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதோட வால் இறகுகள் சில சடங்குகள்லயும் பயன்படுத்தப்பட்டதா தகவல்கள் இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள்

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. தினமுமே நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதியில் பழங்குடியின மக்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை கலாச்சாரம், மொழி மற்றும் திருமண மரபு பற்றியெல்லாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு விண்டு விண்டா அப்படின்ற மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்தோட வடமேற்கு பகுதியில் வாழ்ந்த பழங்குடி சமூகங்களோட தொடர்புடைய முக்கியமான அடையாளங்களில் ஒருத்தங்க தான் விண்டு விண்டா மக்கள். இந்த விண்டு விண்டா அப்படின்ற பேர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் குறிக்குதா இல்லை பழங்குடி மக்களை குறிக்குதா அப்படின்றதுல ஆய்வாளர்கள் கிட்டேயே வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குங்க. விண்டு விண்டா அப்படின்ற பேர் சுமார் 12 பழங்குடி சமூகங்கள் அப்படி இல்லைனா குழுக்களோட தொடர்புடையதாக இருக்கு. அதனால விண்டு விண்டா மக்களோட வரலாற்றை புரிஞ்சிக்கும் போது ஒரு தனி சமூகமாக பார்க்கறத விட ஒன்னோடு ஒன்று தொடர்புடைய பல சமூகங்களாக வரலாற்றை பார்க்கறது தாங்க முக்கியம். இவங்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு குயின்ஸ்லாந்தோட வடமேற்கு பகுதியில் ட்விப்கென் முனையிலிருந்து ஆர்ச்சர் நதி வரைக்கும் உள்நாட்டு எம்பளி நதியோட நீர்பிடிப்பு பகுதி வரையிலையும் பரவி இருந்ததா ஆய்வுகள் சொல்லுது. சுமார் 2800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த நிலப்பகுதியில் கடற்கரை, ஆறுகள் மற்றும் உள்நாட்டு பகுதிகள் அப்படின்னு பல்வேறு இயற்கை சூழல்களுமே இருந்ததுங்க. விண்டு விண்டா சமூகங்களோட முக்கியமான சிறப்பு அவங்களோட மொழிப்பன்மை தான். அவுங்திம், அங்குதிம்ரி, கோத், அரிட்டிங்கிட்ஸ்ஹை உள்ளிட்ட பல மொழிகளும் பேச்சு வழக்குகளும் இவங்களோட தொடர்புடையதா குறிப்பிடப்படுதுங்க. சில மொழிகள் ஒன்னோட ஒன்று நெருக்கமாக இருந்திருக்கலாம், சில மொழிகள் தனித்துவமான மொழிகளாகவும் இருந்திருக்கலாம். இதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரே நிலப்பரப்பில் வாழ்ந்த பழங்குடி சமூகங்களுக்குள்ள பல மொழி பேச்சு வழக்கு மற்றும் சமூக அடையாளங்களில் வேறுபாடுகள் இருந்திருக்க முடியும். அதே நேரத்தில் அவங்களுக்கு இடையில தொடர்புகளுமே உறவுகளுமே இருந்திருக்கலாங்க. விண்டு விண்டாவோட தொடர்புடைய சமூகங்களோட பட்டியலில் தனிக்குடி, ருவாங்கிட், ஞாவாங்கடி, அலிங்கிட், மாமாங்கிட், லடாம்கிட், கோட், அரேடிங்கிட், லெனின்கிட்டி, அஞ்சிங்கிட் மாதிரியான பல குழுக்கள் குறிப்பிடப்படுது. இது ஒவ்வொன்றுமே வேற வேற பகுதிகளோட தொடர்புடையதா ஆய்வுகளோட பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. இந்த மாதிரியான சமூக அமைப்பு பழங்குடி மக்களோட வாழ்க்கை அப்படின்றது ஒரே மாதிரியான அமைப்பு இல்லை அப்படின்றத நமக்கு எடுத்துக்காட்டுது. ஒவ்வொரு சமூகத்துக்கும் தங்களுக்குன்னு நிலம், மொழி, உறவு முறை மற்றும் பண்பாட்டு அடையாளம் இருந்திருக்கலாம் அப்படின்னும் இன்னைக்கு காலத்துல விண்டு விண்டா அப்படின்ற பேரை பற்றிய ஆய்வுகள் ஆஸ்திரேலியாவோட பழங்குடி மக்களோட வரலாற்றை மேலும் புரிஞ்சிக்க உதவுதுங்க. குறிப்பா பழங்குடி சமூகங்களோட பாரம்பரிய நிலப்பரப்பையும் மொழிகளையும் சமூக அமைப்புகளையும் பதிவு செஞ்சு அவங்களோட பண்பாட்டு நினைவுகளை பாதுகாக்கிறதுல முக்கியமானதா இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா வைவாய் நேர்களே. நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், அவங்களோட ஒரு கதையை தான் சொல்ல போகிறேன். அவங்களுடைய பேர் மெல் ராபின்ஸ். அவங்களுடைய இயற்பெயர் வந்து மெலானி லீ ஸ்னீபெர்கர் அப்படின்றதாங்க. 1968 அமெரிக்காவில் கான்சாஸ் சிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து பிறக்கிறாங்க. அதாவது மிசோரி அப்படின்ற ஒரு இடம். இவங்க வளர்ந்தது எல்லாமே மெக்சிகன் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இவங்க வந்து புகழ்பெற்ற ஒரு காலேஜில் வரலாறு, அதற்கப்புறம் கல்வி பிரிவில் பட்டப்படிப்பு முடிக்கிறாங்க. அதற்கப்புறமா பாஸ்டன் காலேஜ் லா ஸ்கூலில் படித்து 1994 இவங்களுடைய சட்டப்படிப்பையும் முடிக்கிறாங்க. படிப்பு முடித்த உடனே மெல் ராபின்ஸ் நியூயார்க்கில் கிரிமினல் டிஃபென்ஸ் அட்டார்னி, குற்றவியல் வழக்கறிஞராக இருக்கிறாங்க. லீகல் ஏஐடி சொசைட்டியில் வக்கீலாக வேலை பார்க்குறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு சட்ட உதவிகளை செய்கிறதுல அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. இந்த சட்டத்துறை அனுபவம் தான் ஒரு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து பல மேடைகளில் தைரியமாகவும் தெளிவாகவும் பேசக்கூடிய ஒரு திறமையை கொடுத்துருக்குங்க. மெல் ராபின்ஸ் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக பிற்காலத்தில் வளர்கிறாங்க. அவங்களுடைய கதை, அவங்களால எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க, அந்த ஒரு கதையையும் இன்றைக்கி நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787070 8. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: குடும்பங்கள் கூடும், மனங்கள் இணையும், புதியதோர் நம்பிக்கை புன்னகையோடு மலரும். அனைவருக்கும் இனிய ஓணம் தின நல்வாழ்த்துக்கள்.
1: மனசிலாயோ.

0: நபி திருநாள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் நூர் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் திரு அகமது இலியாஸ் நூரானி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மௌலவி முஹம்மது இலியாஸ் நூரானி, பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, சேலம். அனைவருக்கும் மீலாது நபி வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மீலாது நபி என்பது அகிலத்திற்கோர் அருட்பிழம்பாய் அவனியில் வந்துதித்த அன்னலம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புவியில் பிறந்த நாளை பெருநாளாய் உலக மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய நாள் இது. இந்த நாள் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாள் மட்டுமல்ல, உலகத்திற்கு மிக பெரும் மாற்றம் கிடைத்த நாள் என்பதாகவும் சொல்லலாம். காரணம், அரபு தேசத்தில் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஒளிப்பிழம்பாய் பிறந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்கின்ற காலம் அது. அநீதம் இழைக்கப்படக்கூடிய காலம் அது. மதுவும் சூதுவும் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருந்த காலம் அது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நபிகள் நாயகம் மிக பெரும் ஒரு சாதனையை செய்தார்கள். அனைவருக்கும் ஏகத்துவத்தை மட்டும் போதிக்காமல் அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை மனித சமுதாயத்திற்கு போதனையாய் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையை பேசுங்கள், அமானிதத்தை பேணுங்கள், பெற்றோரை மதியுங்கள், அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், அனாதைகளை அரவணையுங்கள், பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை வழங்குங்கள், யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் என்பதாக இதுபோன்று பல்வேறு போதனைகளை செய்திருக்கிறார்கள். நறுகுணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் என்று சொல்கின்ற அளவிற்கு மிகப்பெரும் நறுகுணத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம். கல்விக்கு மிகப்பெரும் புரட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாய் பெண் கல்விக்கு அவர்கள் மிகப்பெரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். பெண்கள் கல்வி கற்க வேண்டும். காரணம், ஒரு பெண் சமூகம் கல்வி கற்றால் அது அடுத்த சமூகத்திற்கு, அவருடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அடுத்த ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரும் மாற்றாய் அவர்கள் அமைவார்கள் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் போதித்திருக்கிறார்கள். குறிப்பாய் இந்த நாளில், நபிகள் நாயகம் பிறந்த இந்த நாளில், திருநாளில் சில விஷயங்களை நாம் மனதில் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் போதித்த அன்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டிய நீதத்தை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் போதித்த மனிதநேயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைத்து வித மக்களுடன் சகோதர சமயத்துடன் பழகுவதன் மூலமாக அவர்களின் சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்கியவர்களாக ஆகுவோம். வல்ல அல்லாஹ் இந்த நாளில் அவருடைய சுன்னத்துகளை பேணக்கூடியவர்களாக நம் அனைவருளும் ஆக்கியருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, மில் ராபின்ஸ் அவங்களோட ஒரு கதை. அதாவது ஒரு லாயராக இவங்க வந்து இவங்களுடைய பணியை செஞ்சிட்ருக்கிறாங்க. நிறைய மேடைகளில் திறமையாகவும் பேசுகிறதுக்கு, தெளிவாகவும் பேசுகிறதுக்கு இவங்க அந்த சட்டத்துறையில் பெற்ற ஒரு அனுபவம் ஒரு காரணமாக இருந்ததுங்க. பிற்காலத்தில் அந்த வழக்கறிஞராக பணி செஞ்சுக்கிட்டே அவங்களுடைய வாழ்க்கை வந்து போயிட்டுருக்குது. ஆனாலும் ஒரே மாதிரி இல்லை. அதாவது வழக்கறிஞராக அவங்க ஸ்டார்டிங்கில் இருந்தப்போ ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க, அதே மாதிரி வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கலைங்க. ஒரு கட்டத்தில் கடுமையான சவால்களையும் வேலை இழப்பையும் ஃபேஸ் பண்ணுறாங்க, பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க, அவங்களுடைய கணவரோட சேர்ந்து திவால் நிலைக்கு போகிறாங்க. அந்த அளவுக்கு பொருளாதார சிக்கலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுது. காலையில் அலாரம் அடித்தது அப்படின்னா அந்த பெட்டை விட்டு எந்திரிக்கிறது கூட அவங்களுக்கு வந்து மனம் வராது. அந்த அளவுக்கு மன அழுத்தமும் சோம்பேறித்தனமும் அவங்கள வந்து ஆட்கொண்டதுங்க. அதாவது அலாரம் வைப்பாங்க காலையில் எந்திரிக்கலாம் அப்படின்னு, ஆனாலும் ஐயோ அந்த நாளை வந்து அவங்களுக்கு சந்திக்கிறதுக்கு ஒரு பிடிக்காத மாதிரி ஒரு நிலை. அந்த ஒரு இருண்ட காலத்தோட பிடியிலிருந்து அவங்க வெளியே வராங்க. அதுக்கு வந்து அவங்களே ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது பொதுவாக ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா வேறு யாராவது சொன்ன ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து வெளியே வருவோம். அப்படி மெல் ராபின்ஸ் அவங்களோட வாழ்க்கையில் யாரையும் ஃபாலோ பண்ணாமல் அவங்களே வந்து ஒரு மேஜிக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து 5 செகண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கிற நிறைய பேர் இந்த 5 செகண்ட் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது காலையில் எந்திரிச்சதும் அந்த 5 வரைக்கும் அதை வந்து அப்படி தலைகீழாக எண்ணிட்டு உடனே பெட்டை விட்டு எழுந்திரிச்சு கிளம்பிடணும். 5, 4, 3, 2, 1 அப்படின்னு எண்ணிட்டு எழுந்திரிச்சிடணும். ஸோ இந்த சின்ன பழக்கம் நாள்பட அவங்களோட வாழ்க்கையில் பல விஷயங்களை மாற்றிக்கிட்டே இருந்ததுங்க. அப்படி ஒரு கட்டத்தில் இன்றைக்கி அவங்க வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு பேச்சாளராக மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்கிறாங்க அப்படின்னா எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், சேவல் கூட எந்திரிச்சிச்சுடா, டக்குன்னு எந்திரிடா.
2: என்னடா இவ்வளோ காலையில் வந்து எழுப்பிட்டு இருக்க?
1: டேய் டைம் ஆயிடுச்சா, எந்திரிடா, காலேஜ் வேற போகணும்.
2: மச்சான் ஒன்று கேக்குவா?
1: காலங்காத்தாலியாவா? சரி கேளு.
2: சேவல் காலங்காத்தால கூவுச்சுன்னா என்னடா அர்த்தம்?
1: என்ன அர்த்தம்?
2: அது எழுந்திருச்சுன்னு அர்த்தம்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விண்ணிலிருந்து விழுவது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா மில் ராபின்ஸ்.

நெருக்கடி, கடன் ரொம்ப அதிகமாகுது, திவால் ஆகிறாங்க ஹஸ்பண்டும் இவங்களும், திவால் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து போகிறாங்க. ஸோ அதிலிருந்து மீண்டு வராங்க. அதாவது ஒரு நாளை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த காலை விடியும் இல்லைங்களா, அப்போ விடிஞ்சு அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சு அந்த நாளை சந்திக்கிறதுல அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. ஸோ அப்படி இருந்த அவங்க ஃப்யூச்சரில் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இன்றைக்கி உலகறிய இருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு பாருங்கள். 2011 இவங்க எழுதின முதல் புத்தகம் ஸ்டாப் சேயிங் யூ ஆர் ஃபைன் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து வெளியானதுங்க. அதே ஆண்டு இவங்க கொடுத்த டெக்ஸ்டாக், அதாவது ஹவு டு ஸ்டாப் ஸ்கிரீவிங் யுவர் செல்ஃப் ஓவர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் உலக அளவில் வைரலானதுங்க. இதுவே இவங்களை வந்து வேர்ல்டு ஃபேமஸாக மாற்றினதுங்க. இதற்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் மீடியாக்குள்ளாரையும் மாறாங்க. புகழ்பெற்ற சிஎன்என் அப்படின்ற ஒரு தொலைக்காட்சியில் லீகல் அனலிஸ்டிக்காக இவங்களுடைய பணி இருக்குங்க. பல முக்கிய நீதிமன்ற வழக்குகளை அலசி அவங்க வந்து அது கொடுக்குறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து ஜார்ஜ் சிம்மர்சன் அவங்களுடைய வழக்கு. இந்த ஒரு வழக்கை அவங்க விசாரித்து அந்த அனலைஸ் பண்ணி கொடுக்கும்போது 2014 கிராசி விருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு விருதும் கிடைக்குது. ஸோ உலக அளவில் புகழ்பெற்றுக்கிட்டே வராங்க மெல் ராபின்ஸ். மெல் ராபின்ஸ் எழுதிய சில புத்தகங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் ட்ரெண்ட் ஆகலைங்க, வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகுது. கோடிக்கணக்கான பிரதிகள் வந்து விற்பனையாகுது. சில முக்கிய படைப்புகள் அப்படின்னா த 5 செகண்ட் ரூல்ஸ், சோம்பேறித்தனத்தை உதறிட்டு உடனடியாக செயலில் இறங்க உதவக்கூடிய ஒரு மெத்தட், 5 செகண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா த ஹை 5 ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு எளிய பழக்கங்களை அதில் வந்து குறிப்பிடுறாங்க 2021. அதுக்கப்புறமா இன்னொரு புக்கு த லெட் டெம் தியரி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற கவலையை விட்டுட்டு மன அமைதியோடு வாழக்கூடிய ஒரு சில முறைகளை வந்து அந்த புத்தகங்கள் மூலியமாக கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே கோடிக்கணக்கான பிரதிகள் வந்து விற்குதுங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை சொல்லிகிட்டே இருக்கிறேன், இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தினமுமே ஒருவருடைய வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், அந்த ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி எப்படி சாதனைகள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருடைய வாழ்க்கை கதையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. அப்படி இன்னைக்கு உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் மெல் ராபின்ஸ் அவங்களோட ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது இவங்க ஒரு நல்லாவே வந்து ஃபேமிலியில் இருந்து நல்ல வேலைக்கு போயிட்டு உடனே வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக ஆகிட்டாங்களா அப்படின்னா இல்லைங்க. நிறைய நெருக்கடிகளை அவங்களுடைய வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது மெல் ராபின்ஸும் அவங்களுடைய கணவரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து தொடர் தோல்வி தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய நிலைமை வந்து எப்படி ஆகுதுன்னா சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்து திவால் நிலைக்கு வந்து வராங்க. ஸோ அவங்க பண்ண பிஸ்னஸ் வந்து பெரிய லாஸ் ஆகிடுச்சு. இப்போ லாஸ் அப்படின்னா கூட நிறைய பேருக்கு நம்ம ஊரில் கூட நிறைய லாஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது கையில் கொஞ்சம் பணம் இருக்கும், அவங்க வந்து சர்வை பண்ணுறதுக்கு கூட இருக்கும். ஆனால் மெல் ராபின்ஸ் வந்து அவங்க கையில் ஒரு கொஞ்சம் பணம் கூட இல்லை. அதே நேரத்தில் கடன் தொல்லை வந்து தலைக்கு மேலே வந்து இருக்குது. அப்போ மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறாங்க. அப்படி ஒரு நரக வாழ்க்கையை அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன் இப்படி நரகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த காலையில் எந்திரிக்கிறப்ப அந்த நாளில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு அபிலிட்டி அவங்களுக்கு வந்து இல்லாமல் இருந்திருக்குங்க. பிஸ்னஸ் லாஸ், பண பிரச்சனையினால் மெல் ராபின்ஸ்க்கு கடுமையான டிப்ரெஷன், காலையில் எந்திரிச்சாலே வந்து அழுகையாக வரும் அவங்களுக்கு, எதையும் எதிர்கொள்ள ஒரு பயம் இருக்கும். இந்த அழுத்தத்தை சமாளிக்கிறதுக்கு அவங்க வந்து நிறைய தீய பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ இப்படி ஒரு நிலைமையில் வாழ்க்கை வந்து நம்மளை இந்த அளவுக்கு இப்படி தள்ளிடுச்சு அப்படின்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு வருது. அதிகமான சோம்பேறித்தனம், விரக்தி இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் போராடி ஒரு கட்டத்தில் இன்றைக்கி உலகமே விரும்பக்கூடிய ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக, உலக புகழ்பெற்ற ஒரு நபராக வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இவங்களுடைய கதை எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ இவங்களை பற்றி இன்னும் சில விஷயங்களையும் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாட்டு. பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு மில் ராபின்ஸ் அவருடைய அவங்களுடைய ஒரு கதையை தாங்க வந்து சொல்லிட்டு, அதாவது அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ். அதாவது வீடே வந்து பார்த்திங்க, அந்த வீட்டோட சூழலே மாறுதுங்க. கணவர் கிறிஸ்டோட அந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் வந்து தோல்வி அடையுது. அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் கிட்டத்தட்ட பிரிகிற அளவுக்கு வந்து போகுது. தினமும் சண்டை, டென்ஷன், கசப்பான ஒரு அனுபவங்கள் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. பணப்பிரச்சனை வந்தால் வீட்டில் வந்து அந்த நிம்மதி அப்படின்றது இருக்காது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய பணப்பிரச்சனை வந்து இருக்குது. இப்போ அவங்க படித்ததெல்லாம் கொஞ்ச நாள் வக்கீலாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மீடியா பக்கம் போகிறாங்க. ஒரு சரியான நிரந்தர வேலை வந்து இல்லை. இப்போ நம்ம லைஃப்பில் எங்கேயோ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து யோசித்து பார்த்துட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாங்க. கையில் டிகிரி வந்து இருந்தும் திறமை இருந்தும் சரியான வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப ஒரு வழி தெரியாத ஒரு நிலைக்கு வந்து போகிறாங்க மில் ராபின்ஸ். ஸோ இந்த நிலையெல்லாம் கடந்து அவங்க எப்படி வராங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த குறைபாடுகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறாங்க. இந்த காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறது, அதெல்லாம் மாற்றி அமைக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறுதுங்க. காலையில் எழுந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு அந்தளவுக்கு டிப்ரெஷன். ஸோ 5 செகண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. 5, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக எழுந்திரிச்சிடணும். மற்ற அதே மாதிரி இன்னும் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லெட் தம் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை வந்து உருவாக்குறாங்க. மற்றவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு கெட்டு போன அந்த நாட்கள்லேருந்து எப்படி வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய அனுபவங்கள்லாம் வச்சு ஒரு புக்கும் வந்து எழுதுகிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை கடந்து மில் ராபின்ஸ் இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் தெரிகிறாங்க அப்படின்னா அது உண்மையிலே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய பெண்களுக்கு இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாத இருக்கிற நிறைய பேருக்கு மில் ராபின்ஸோடைய வாழ்க்கை கதை ஒரு

பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவங்களுடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம நிலையை எனக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணலாம், இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் ராஜா அப்படின்னு. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் அழகான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. பாய் பாய் நேர்களே, நன்றி நேர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.